இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்த மாதம் 11 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

உலகம் தீயது என்று கூறும் செயல்களை செய்யாமலிருந்தாலே போதும். துறவு மேற்கொண்டு மொட்டையடிப்பதும் முடிவளர்ப்பதும் வீண். குறள் எண் 280, அதிகாரம் கூடாவும்.

0: உலகம் தீயது என்று கூறும் செயல்களை செய்யாமலிருந்தாலே போதும். துறவு மேற்கொண்டு மொட்டையடிப்பதும் முடிவளர்ப்பதும் வீண். குறள் எண் 280, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 விளம்பரதார நிகழ்ச்சிகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க குறிக்கோள் வாழ்க்கை என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 மதுரத்தின்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு

0: சிறப்பு நிகழ்ச்சியாக ஆற்றலை சேமிப்போம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ்கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரை தென்றல் தொடரும். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைத்திலி, மரியா லிபியாள் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும் படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. காலை 9 மணிக்கு அரங்கிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, இதில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சித்தாராம் புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாச ராவ் வயலின் இசை, பாபநாசம் ஆர் குமார் மிருதங்கம் இசை கேட்கலாம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல் நேர் விருப்ப நிகழ்ச்சி, 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 மதுரை தென்றல், நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி. பெண்களின் உடல் நலன் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் கே காயத்ரி தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதி 1 என்று கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. உடன் உரையாடுவார் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடப்பயிற்சி, ஆசிரியர் வி கிரிஜா, மாணவர் துருவா ரஞ்சித் ஹரங்கர். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவடையும், மீண்டும் மாலை ஒலிபரப்பு மாலை 5:27 ஆரம்பமாகும். 5:27 குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 சுக்கியான் மெயின் டெல்லி அஞ்சல் கேட்கலாம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக, இதனை எழுதியவர் PC மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், எலுமிச்சையில் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சரண்யா அவர்கள் தரும் தகவல்களின் பகுதி 1 இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:45 அச்சாணி பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியுடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 இசைப்பேருரை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 11:10 ஒலிபரப்பு நிறைவு. இனி தொடர்கிறது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனா்.

0: தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
4: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
4: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
5: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: இன்னும் சில நொடிகள் வர காத்திருக்கிறது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சல்.
7: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. The talks will be held on further strengthening the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in New Delhi last evening. The Myanmar president will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will launch the Khet Bachao Abhiyan from Raisen district in Madhya Pradesh today. The month-long campaign will continue till 30th of June. The focus of the campaign will be on balanced and judicious use of fertilizers, timely advice to farmers in the view of weather-related challenges, active participation at panchayat level, and delivering the benefits of the schemes directly to the villages. Ahead of the launch of the campaign, Mr. Chauhan has spoken to chief ministers of all states for their participation in this campaign. The minister also appealed to union ministers and other public representatives to join the initiative. He also virtually interacted with the Krishi Vigyan Kendras, ICAR Institutes, Agricultural

0: national universities, senior agriculture officials of central and state governments, and urged them to take the campaign forward with public participation. West Bengal Chief Minister Suvendu Adhikari will expand his cabinet today. 35 new ministers will be inducted into the Council of Ministers. The swearing-in ceremony will take place at Lok Bhavan at 11 a.m. The fresh inductions will significantly scale up the Adhikari administration, which took charge on 9th of May with a core team of 5 cabinet ministers. With this expansion, the total strength of the state cabinet will rise to 41, strictly keeping within the constitutionally mandated 15% limit for the 294-member West Bengal Assembly. The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be issued today. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to polls. Former Prime Minister and JDS leader H. Devi Gowda, Union Ministers and BJP leaders George Kurian and Ravneet Singh, Leader of Opposition in Rajya Sabha and Congress President Mallikarjun Kharge are among the members who are completing their terms this month. In Maharashtra, ruling Mahayuti Alliance has finalised seat-sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Aghadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 seats and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nander seats are still underway. Today is the last day for filing nominations for the Legislative Council polls. Holy relics of Arhat Sariputra and Arhat Mahamogalan were ceremonially enshrined at the Ganden Tengchenling Monastery in Ulaanbaatar, Mongolia on the occasion of Buddha Purnima 2026. Arhat Sariputra and Arhat Mahamogalan are the two chief disciples of Lord Buddha. The Union Ministry of Culture stated that the relics have been brought from India for a 10-day exposition until the 10th of June. The exposition was inaugurated in the presence of Assam Governor Lakshman Prasad Acharya and the Ambassador of India to Mongolia, Atul Malhari Godsurve. Prime Minister Narendra Modi had announced the exposition during Mongolian President Ukhnagin Khurelsukh's visit to India in October last year. In cricket, Royal Challengers Bengaluru won the IPL title for second consecutive year, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Put into bat first, Gujarat Titans posted 155 for 8 in the stipulated 20 overs. Washington Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161 for 5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தலைவனம் அவர்கள்.
3: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது, இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி தம் வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை.

0: என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல், இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள், அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன, இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள்திரை எண்ணி செயல் என்னும் வள்ளுவர் குறளும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப, இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்து கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம். நேர்களே,
1: நேரம் காலை 6:14. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1169 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:20. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:25. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:29. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ் ஒலித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது பக்தி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:35. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1869 கிலோஹர்ட்ஸ். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 18 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நடப்பு 2026-2027 காரிஃப் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதாரண நெல் ரகங்களுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 72 உயர்த்தி ரூபாய் 2441 சன்ன நெல் ரகங்களுக்கு ரூபாய் 2461 வழங்கப்பட உள்ளது. பருத்திக்கு, அதாவது மத்திய இழை, ரூபாய் 8267 நீண்ட இழை பருத்திக்கு ரூபாய் 8667 உயர்த்தப்பட உள்ளது. எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் 1 ரூபாய் 10346 நிலக்கடலை குவிண்டால் 1 விலை

0: ரூபாய் 7517 ஆகவும் சூரியகாந்தி விலை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 8343 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இயற்கை கலைக்கொல்லி தயாரித்தல் பற்றி அறிந்து கொள்ளலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ எருக்கம் இலை, 2 கிலோ கல் உப்பு, 1/2 கிலோ சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்பு பவுடர் சேர்க்கக்கூடாது, சுண்ணாம்புக்கல் மட்டுமே சேர்க்க வேண்டும். தேவைக்கேற்ப எலுமிச்சம்பழம். எருக்கம் இலை 2 கிலோவை நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்புக்கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல் உப்பை தூளாக்கி அவற்றுடன் கலந்து 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். 1 வாரத்தில் இயற்கை கலைக்கொல்லி தயாராகிவிடும். கலைக்கொல்லி பயன்படுத்தும் முறை. கலைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து கலைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் பொழுது 1 எலுமிச்சை பழத்தின் சாறு கலந்து தெளிக்கவும். இதனால் சிறிய கலைகள் முதல் பெரிய கலைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். கலைக்கொல்லி தெளிக்கும் பொழுது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மேல் படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான கலைக்கொல்லி. செலவு குறைவு, பலன் அதிகம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பானது. குறிப்பாக இரசாயன கலைக்கொல்லி மண்ணை மலடாக்கிவிடும். இந்த கலைக்கொல்லி மண் வளத்தை காக்கும். இவ்வாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. தென்னை விவசாயிகள் கவனத்திற்கு. தென்னை மரங்களை தாக்கும் வெள்ளை ஈ கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். தென்னையில் ரூக்கோஸ் சுருள் வெள்ளை ஈ தாக்குதல் காணப்படுகிறது. தென்னை ஓலையில் வெள்ளை ஈக்கள் 50 முதல் 65 முட்டைகள் வரை சுருள் வடிவில் இடுகின்றன. இந்த முட்டைகள் 4 முதல் 7 நாட்களில் குஞ்சு பொறித்து ஓலையில் சாருறிஞ்ச தூங்குகின்றன. வளர்ச்சியடைந்த நிலையில் பறக்க தூங்கி அருகிலுள்ள மரங்கள் தோப்புகளுக்கு பரவுகின்றன. வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 2 விளக்கு பொறிகளை 7 முதல் 11 மணி வரை எரியவிட்டு கவர்ந்து அழிக்கலாம். ஏக்கருக்கு 10 மஞ்சள் ஒட்டு பொறிகளை நிலத்தில் இருந்து 5 அடி உயரத்தில் கட்டலாம் அல்லது மரத்தின் தண்டு பகுதியில் சுற்றிவிடலாம். பாதிப்புள்ள மரங்களின் ஓலைகள் மீது தண்ணீரை விசைத்தெளிப்பான் வாயிலாக அதிக அழுத்தத்துடன் பீச்சி அடித்து வெள்ளை ஈக்கள் மற்றும் முட்டைகளை அழிக்கலாம். உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா ஒட்டுண்ணிகள் ஏக்கருக்கு 500 எண்ணிக்கையில் ஓலைகளின் அடிப்பகுதியில் கட்டினால் வெள்ளை ஈக்களின் புழுக்களை உட்கொண்டு அழிக்கும். காக்ஸ்னிலெட் பொறிவண்டு மற்றும் என்கார்சியா ஒட்டுண்ணிகளை ஓலையில் வைத்தால் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். தெளிப்பு முறையை கையாள விரும்பினால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி வேப்பெண்ணெய் அல்லது 2 மில்லி அசாடிடிராக்டின் கலந்து அத்துடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து ஓலைகளின் அடிப்பகுதியில் தெளிக்கலாம். மேலும் வெள்ளை ஈ பாதிப்புள்ள தோப்புகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் இருந்தால் இயற்கை எதிரிகள் பெருகி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தும். இன்றைய இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா விவசாயத்தோடு சேர்ந்து கால்நடைகள் வந்து கண்டிப்பாக வளர்க்கணும். இது புதுசு கிடையாது. விவசாயம் அப்படின்னாவே கால்நடையோடு சேர்ந்தது தான். கால ஓட்டத்தில் வந்து நம்மளால் கால்நடைகளை வந்து பராமரிக்க முடியாததுனால அதோட தீவனங்களை வந்து வெளியே வந்து சார்ந்து இருக்கக்கூடியதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால்நடைகள் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம எந்த விவசாயிகளுமே ஏறுமாடு வச்சு உழுகிறது கிடையாது. முக்கிய காரணம் வந்து நம்மளால் வந்து பராமரிக்க முடியலை. இயந்திரங்களோட வரவு ரெண்டும் சேர்த்துமே வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான காரணம் விவசாயிகள் வந்து கால்நடைகளை பராமரிக்க முடியலை. தீவனங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. முக்கியமாக கோடை காலத்தில் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. தீவன பயிர்களும் வந்து சாகுபடி செய்கிறதுக்கான நிலங்களும் அவ்வளவா கிடையாது. ஏன்னா விவசாயி ஒரு ஏக்கர் வச்சுருக்காருனா ஒரு ஏக்கரில் வந்து தீவனத்துக்குன்னு ஒதுக்கிறதுக்கான நிலம் வந்து கிடையாது. ஸோ அதனால் விளை நிலம் வந்து இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீவன பற்றாக்குறை வந்து எப்போதுமே வந்து நம்ம முக்கியமாக வந்து தமிழ்நாடு இருந்துகிட்டு தான் இருக்கு.
2: இப்போ வந்து அந்த தீவன பயிர் வந்து சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி அவங்க மண் வளத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்?
1: தீவன பயிர்கள் வந்து எல்லா பயிர்கள் மாதிரியே நல்ல வளமான மண்ணில்

மட்டும்தான் நல்லா வரும். இது வந்து வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ரோட்டு ஓரத்துலேயோ இல்லை வேறு எந்த நிலத்துலேயோ சும்மா இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து தீவன பயிர்கள் வந்து நல்லா வராது. நம்ம எப்படி வந்து மற்ற பயிர்களை வந்து சாகுபடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம தீவன பயிர்களையும் சாகுபடி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கால்நடைகளோட எண்ணிக்கை ஒரு பக்கம் குறைஞ்சாலும் இந்த கால்நடைகள் வளர்த்து வந்து தொழில் முனைவோராக மாறுறாங்க. விவசாயம் இல்லாதவங்க விவசாயம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக வந்து இப்போ கால்நடையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மாடு 20 மாடு 30 மாடு 50 மாடு நிறைய வளர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து தீவன தேவை வந்து ஏற்படும் கண்டிப்பாக. ஏற்படும் போது அவங்க வந்து வேறு நிலத்தில் வந்து சரியில்லாத நிலத்தில் ஒவ்வொரு மண் நிலத்தில் எங்கேயுமே வந்து இதை வளர்க்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டோட தீவன தேவை வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27.7 மில்லியன் டன் வந்து தேவைப்படுது. ஆனால் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து 17.73 மில்லியன் டன் தான் இருக்குது. 10 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு தேவையான தீவனம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு கேப் இருக்குது. வெளியிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம். அது வெளி மாநிலங்கள்லேருந்தோ அண்டை மாநிலங்கள்லேருந்தோ நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். நம்ம வளர்க்குற மாட்டுக்கு நம்மளால் என்ன பண்ணுவோம்,

0: பார்த்திங்கன்னா 27.7 மில்லியன் டன் வந்து தேவைப்படுது. ஆனால் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து 17.73 மில்லியன் டன் தான் இருக்குது. 10 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு தேவையான தீவனம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு கேப் இருக்குது. வெளியிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
1: இறக்குமதி
0: பண்ணுறோம். அது வெளி மாநிலங்கள்லேருந்தோ அண்டை மாநிலங்கள்லேருந்தோ நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். நம்ம வளர்க்குற மாட்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, சரியான தீவனம், அளவு முக்கியம் இல்ல, அது கரெக்டான இதுல வந்து கொடுக்கறது இல்ல அப்படிங்கறதான்.
1: அந்த வளமான மண்ணுங்கிறது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம்?
0: விவசாயத்துக்கு உகந்த மண் அப்படின்னா அந்த பிஹெச் ரேஞ்ச் சொல்லுவோம். மண் பரிசோதனைக்கு நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா மண்ணில் வந்து உப்புத்தன்மை எவ்வளவு இருக்கு, கார அமிலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது அந்த பிஹெச் தான். அது வந்து சராசரியா 6-7 இருந்தா வந்து நம்மளுக்கு அது எல்லா பயிர்களுக்குமே வந்து உகந்த மண்ணு. அதுல வந்து தீவன பயிர்களுக்கும் நம்மளுக்கு உகந்த மண்ணு. உப்பு வந்து நிறையாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அமிலமும் நிறையா இருக்கக்கூடாது. மண் பரிசோதனை அடிப்படையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து என்ன பண்ணணும், மண்ணை வந்து பரிசோதனை பண்ணும். அதே மாதிரி முக்கியமாக அந்த தீவன பயிர்களுக்கு தண்ணியும் வந்து பரிசோதனை பண்ணணும்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: நேரம் 6:45. இன்னும் சில நொடிகள் வர காத்திருக்கிறது. மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைன் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லேங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை

0: அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கிறோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடித்த பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோடு பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று

0: மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? நம்ம வீட்டில் வைஃபை இல்லைன்னா சமாளிச்சிடலாம், மொபைல் சார்ஜ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லைன்னா ஒரு நாள் கூட ஓடாது இல்லையா? அதான் நம்ம முன்னோர்களும் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் தமிழர்களுக்கு தண்ணீர் மேலே தனி பாசம். கடலை முன்னீர், ஆற்று நீரை நன்னீர், குடிக்கிற தண்ணீரை இந்நீர்னு அன்பாக பெயரை வச்சு கூப்பிட்டாங்க. அந்த காலத்தில் சோறும் நீரும் விற்பனை கல்லன்னு வாழ்ந்த மக்கள் நம்ம தமிழர்கள். தாயை பழிச்சாலும் நீரை பழிக்காதன்னு கூட ஒரு பழமொழி இருக்குது. தண்ணீருக்கு அவ்வளவு மரியாதை. பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா நிகழ்ச்சியிலும் தண்ணீர் இருந்தது. தண்ணீரை வெறும் பொருளாக பார்க்கல, வாழ்க்கையோட ஒரு பாகமாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வீட்டு வாசலில் குடம் வச்சு தண்ணி கொடுத்தோம், பயணத்தில் போகிறவங்களுக்கு நீர் பந்தல் போட்டோம். ஆனால் இப்போது அதே தண்ணீரை பாட்டிலில் அடைச்சி வாங்குகிறோம். தண்ணி சாதாரண விஷயம் இல்லைங்க. சாப்பாடு இல்லாமல் சில வாரம் இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் சில நாட்கள் கூட சமாளிக்க முடியாது. அப்படி உயிருக்கு அவசியமான ஒன்றை வியாபார பொருளாக மாற்றலாமா? நம்ம வரலாற்றில் பசியால் மக்கள் இறந்த கதைகள் படிச்சிருப்போம். ஆனால் வருங்காலத்தில் தண்ணி கிடைக்காம தாகத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு படிக்க வேண்டிய நிலைமை வந்தால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக விளம்பரங்கள் வந்துச்சு. இயற்கை தண்ணீர் சரியில்லை, பாட்டில் தண்ணீர் தான் பாதுகாப்புன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை விதைச்சாங்க. ஆரம்பத்தில் பயணத்துக்கு மட்டும் வாங்கின பாட்டில் தண்ணி இப்போ வீட்டிலேயே VIP இடம் பிடிச்சி

0: சி உட்காந்துருச்சு. அதோட பல தனியார் நிறுவனங்களும் தண்ணீர் வியாபாரத்தில் இறங்க ஆரம்பித்தாங்க. இப்போ இன்னொரு கேள்வி, இவ்வளோ பெரிய கடல் இருக்கே, அதை குடிநீராக மாற்றிட்டா தண்ணீர் பிரச்சனை முடிஞ்சிடுமேனு தோணும் இல்லையா? கேட்க ரொம்ப நல்ல ஐடியா மாதிரி இருக்கும், ஆனால் அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. கடல் தண்ணீரை அப்படியே குடிக்க முடியாது, அதில் நிறைய உப்பு இருக்கும். அதனால் உப்பு நீக்கி குடிநீராக்கிற தொழில்நுட்பம் இருக்குது, அதை தான் உப்பு நீக்கும் தொழிற்சாலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க, இதுக்கு நிறைய மின்சாரம் வேணும், செலவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த செயல்முறையில் உருவாகிற கழிவுகள் கடலுக்குள்ளே போகும், அதனால் கடல் வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படலாம். சின்ன மீன்கள், கடல் உயிர்கள் பாதிக்கப்படும், மீனவர்களோட வாழ்க்கையிலும் சிக்கல்கள் வரலாம். தமிழ்நாட்டில் மீஞ்சியூர், நெமிலி மாதிரி இடங்களில் இப்படி தொழிற்சாலைகள் இயங்கிகிட்டு இருக்குது. குடிநீர் தேவைக்கு உதவி பண்ணதுனாலும் இதுதான் முழு தீர்வு இல்லைன்னு பலரும் சொல்கிறாங்க. அப்படின்னா உண்மையான தீர்வு என்ன? நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மழை நீரை சேமிக்க குளம், ஏரி, கால்வாய் எல்லாம் உருவாக்குனாங்க. பெய்கிற மழையை சேமித்து நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க. அதனால் கடல் நீரை குடிநீராக்கிறது ஒரு உதவி வழியாக இருக்கலாம். ஆனால் நிரந்தர தீர்வு என்னென்னா மழை நீர் சேமிப்பு, நீர்நிலைகள் பாதுகாப்பு. ஏன்னா தண்ணீர் வியாபார பொருள் இல்லைங்க, அது நம்ம அடிப்படை உரிமை. அதனால் தண்ணீரை மதிப்போம், நீர்நிலைகளை காப்போம். தண்ணீரை வணிகமாக இல்லை, வாழ்க்கையாக பார்க்க கற்றுப்போம். தண்ணீர் மாசுபாடு எப்படி நடக்குது தெரியுமா? வீட்டு கழிவு நீரை நேரடியாக ஆறுகளிலும் குளங்களிலும் விடுறது, பிளாஸ்டிக் குப்பைகளை தண்ணீரில் தூக்கி போடுறது, தொழிற்சாலை கழிவுகளை சுத்தம் செய்யாமல் வெளியேற்றுறது, விவசாயத்தில் அதிகமாக ரசாயன மருந்துகளை பயன்படுத்துறது, பூஜை பொருட்கள், பழைய துணிகள், குப்பைகள் எல்லாம் நீர்நிலைகளில் போடுறது, இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது தெரியுமா? தண்ணீர் மெதுவாக நோயாளி ஆகிட்டுருக்கு. அப்புறம் நாம் தான் ஏன் இந்த தண்ணிக்கு வாசனை வருது, ஏன் நிறமாறிடுச்சுன்னு கேட்குறோம். சரி, இதை எப்படி தடுக்கலாம்? குப்பையை நீர்நிலைகளில் போடாமல் குப்பை தொட்டியில் போடணும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும், வீட்டு கழிவு நீரை சுத்தப்படுத்தி வெளியேற்றணும், மரங்கள் நடணும், தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரித்த பின்பு தான் வெளியேற்றணும், ஏரி, குளம், ஆறு சுத்தப்படுத்தும் முயற்சிகளில் நாமும் கலந்து கொள்ளலாம். தண்ணீரை பாதுகாக்கணும்னா மழை நீரை சேமிக்கணும். மழை நீர் சேமிப்பு என்பது தண்ணீருக்கு நாம் போடுற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, இன்றைக்கி சேமித்தா நாளைக்கு பயன்படும். ஒரு துளி தண்ணீர் வீணானாலும் அது சாதாரணம் இல்லை, நாளைக்கு யாரோ ஒருவரின் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் அது. நீரை நீர்நிலைகள் பாதுகாக்கலாம், தண்ணீரை மாசுபடுத்தாமல் நம்ம பூமியை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள். இயற்கை

கத்திரையில் மண்ட வளக்குது, அந்த கட்டாந்தரையில வண்டி பறக்குது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சிகள்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் திரையசியாக. ஒலிப்பது ஆதித்யவர்மா திரைப்பட பாடல்.

0: சித்திரம் இடம்பெறும். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக

0: இரு தலைவர்களும் பெங்களூருவிலிருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு யதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடைய என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: மத்திய மகாராஷ்டிரா, ஒடிஷா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15:15.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள்.
3: நமது உடல் எனும் ஓட்டை வீட்டில் 9 வாசல்கள் உள்ளன. அவற்றில் காது மூக்கு தொண்டை என்ற 3 வாசல் வழியாக நாம் பெறும் அறிவு இந்த உலகத்தை அறிய உதவுகிறது. தலை கழுத்து பகுதியில் அமைந்துள்ள அவயவங்களின் வழியே திட திரவ வாயு ஒலிகளைகளையும் உட்கொள்கின்றன. செவியின் பயன் கேட்பது, அது மட்டுமல்ல சமநிலையில் நமது உடலை பேணுவதும் ஆகும். வெளிச்செவி, நடுச்செவி, உட்செவி என்று 3 பிரிவுகள் உள்ளன. காற்றில் வரும் ஒலி அலைகளை குவித்து செவிப்பறையில் மோதி அதிர்வு உண்டாக்குவது ஒலி அலைகளின் வேலை. நடு செவியிலே 3 நுண்ணிய எலும்புகள், சுத்தி, பட்டடை, அங்கவடி என்ற எலும்புகள் இருக்கின்றன. 2 தசைநார்கள் இருக்கின்றன. 2 நரம்புகள் இருக்கின்றன. இந்த தசைகளும் எலும்புகளும் ஒலி கடத்தும் வேலையை செய்கின்றன. 2 நரம்புகளிலே ஒன்று வந்து நாவில் சுவையை அறிந்து மூளைக்கு அனுப்புகின்றது. இன்னொரு நரம்பு நம்முடைய முகத்தில் உள்ள தசைகளை இயக்கி கண்ணில் உள்ள கண்ணீர் சுரப்பிகளில் கண்ணீர் வரவழை. இந்த முகத்தில் உள்ள தசை நார்கள் அசைவதனால் தான் நாம் உணவை மென்று கூழாக்கி விழுங்குவதற்கு முக நரம்பே உதவுகிறது. முகபாவத்தில் நவரசத்தையும் அந்த நரம்பு தான் காட்டுகின்றது. உச்சவி என்பது நத்தை எலும்பு கேள்வி திறனை மூளைக்கு உணர்வு. இது தவிர அரைவட்ட குள்ளியங்கள் என்கின்ற 3 குள்ளியங்கள் உள்ளன. அவை நமது உடலின் சமநிலையை உணர்த்தி நடமாட்டத்திற்கு ஏதுவாகிறது. ஆக

0: சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு என்கிறது வள்ளுவம். மூக்கு சுவாச காற்றினை ஈரப்படுத்துதல், வடிகட்டுதல், நாற்றம் அறிதல் ஆகியனவற்றை பெறவும், முகத்தோற்றத்திற்கும் மூக்கு எட்பு நாசி எள்ளினுடைய செடியிலே உண்டாகின்ற பூவை போல உவமைப்படுத்தப்படுகிறது. உதடு, வாய், பற்கள், மேல்தாடை, கீழ்த்தாடை, மேலன்னம், நாக்கு இவை ஒருங்கிணைந்து உணவை கூழாக்கவும், மெல்லுவதற்கும் விழுங்குவதற்கும் குடித்தலுக்கும், இவையுடன் மனித இனத்தால் மட்டுமே முடிகின்ற புன்னகை, சிரிப்பு, பேச்சு இவைகளையும் செயல்படுத்துகிறது. பேச்சுவை பொறுத்த அளவு ஒரு 3.5 வயதில் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆயுட்காலம் வரையும் பேச்சை எங்கே பேசுவது, யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது என்று தெரியாமலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆக இதுவரை நமது உடலில் அமைந்துள்ள காது, மூக்கு, தொண்டை இவை 3 ஒரு இயற்கை அமைப்பு. இந்த உலகில் வாழ்வதற்கு ஏதுவாக அமைந்து என்சான் உடம்பிலே சிரசே பிரதானம் என்கின்ற பழமொழி ஒன்று உண்டு. இந்த காது, மூக்கு, தொண்டை என்ற சிறப்பு உறுப்புகள் நமது தலைப்பகுதியிலே அமர்ந்திருக்கின்றன. ஆகவே இந்த 3 உணர்வுகளும் நமக்கு தலையாய உணர்வுகள் என்பது இதனுடைய முக்கியத்துவம் ஆகும்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது, மூக்கு, தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும்.

0: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாமல் புறப்பட்டு மேலே ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்கே போனால் உங்கள் எடை குறைஞ்சிரும் அப்படின்னார் இன்னொருத்தர். ஒரு வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம்ம எடை குறைஞ்சிரும். ஒரு கட்டத்தில் நமக்கு எடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுருவோம். விண்வெளியில் ஏற்படுற இந்த நிலைமையை எடையற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கே அது மாதிரி ஒரு எடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64, 2வது உலக யுத்தத்தில் இடது காலை இழந்தவர். இந்த வயசில் இந்த நிலைமையில் அவருக்கு விண்வெளியில் பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லாரும் அந்த வயசில் ஒரே அடியாக மேலே போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் போட்டார். அந்த அமைப்பும் சரின்னு ஒத்துக்கிட்டது. உடனே இவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பயிற்சி ஃப்ரான்ஸில் நடக்குது. அது எப்படின்னா, விண்வெளிக்கு பிரயாணம் பண்ணுறவங்க அங்கே போய் சேர்ந்த உடனே எடை இல்லாமல் போயிடுது இல்லையா, அதே மாதிரி ஒரு எடையற்ற நிலையை ஒரு விமானத்துக்குள்ளேயே உண்டாக்குறாங்க. அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சின்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமாக 40 தடவை எடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை எடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதில் இன்னொரு அவஸ்தை உண்டு. விமானம் வேகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்பில் பதிச்சவாறு அவரை படுக்க வச்சுருந்தாங்களாம். விமானம் வேகமாக மேலே போகிறப்ப அவருக்கு அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்பில் இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான், அவ்வளோ அழுத்துச்சான்.

0: ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குறப்போ அவர் அவரோட ஆசனத்தில் இல்லையாம், மேலே கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம். காலை லேசாக உதச்சிருக்கிறார். உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்புனாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்து தான். அவர் பையில் இருந்த பேனா வெளியில் கிளம்பி அவரோட மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டிச்சான். இடையற்ற நிலையில் இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே நான் உணரலை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமாக பிளேனில் போகிறவங்க இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தாலும் இது தெரியும். மேலே எழும்புறப்போ நம்ம உடம்பு எடை கூடினது மாதிரி தெரியும், கீழே அழுத்தம். கீழே இறங்குறப்போ உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்தில் இந்த இடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்தில் வந்து விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் இடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கவலை. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னார் ஒரு டாக்டர். 6 மாதம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனார். எவ்வளவு எடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கானார் இல்லை குதிரைக்கு அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நேரம் 7:35.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி ஆற்றலை சேமிப்போம் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேயர்களே. இன்று உலக நாடுகள் மிக அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆற்றல் சேமிப்பு. மின்சாரம், எரிபொருள், இயற்கை வளங்கள் இது எல்லாமே ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த காலத்தில் ஆற்றலை சேமிப்பது மனித இனத்தோட எதிர்காலத்திற்கே ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இன்றைக்கி இந்த ஆற்றல் சேமிப்பு இதை பற்றி தான் பேச போகிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வருது இந்த நிகழ்ச்சி. நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவர்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே, வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், நான் தொடக்கத்திலே சொன்னேன் ஆற்றல் சேமிப்பு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது அப்படின்னு. ஆற்றல் அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
3: ஆற்றலை நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்போம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் நம்ம படிச்சிருப்போம். முதல்ல இந்த ஆற்றல்ன கான்செப்ட் மனித இனத்துக்கு எப்படி பரிணமிச்சிச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து இன்னும் ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சிக்க முடியும். அது என்னென்னா, முத முதல்ல மனுஷன் ஆற்றல்னு கண்டுபிடிச்சது என்ன, நெருப்பை தான். அது வரைக்கும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கிடைக்கிறப்ப அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு காட்டு தீ வருது. காட்டு தீவில் விலங்குகள்லாம் வந்து என்ன செய்ய, கறி இறந்து போகுது. அப்போ அந்த மாமிசத்தை சாப்பிட்டப்ப தான் அவன் இதை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு ஆற்றல்னு ஒரு ஃபார்மட் இருக்குது. அந்த ஃபார்மட்டை நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ ஆற்றலோட அடிப்படை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறப்ப வந்து ஆற்றல் வெவ்வேறு வகையில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நிலக்கரி இருக்குது,

0: க்ரூட் ஆயில் இருக்குது, பெட்ரோலியம் பொருட்கள் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இந்த மாதிரி வெவ்வேறு வகையான ஆற்றல் வாய்ப்பாடுகள் இருக்குது.
1: ஆற்றலை சேமிப்பது ஏன் இவ்வளவு முக்கியமாக நம்ம சொல்கிறோம்?
0: ஒரு எனர்ஜி கிரைசிஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன எனர்ஜி கிரைசிஸ்? நம்ம 90% வந்து முழுக்க முழுக்க சார்ந்திருக்கிறது என்னன்னா பெட்ரோலியம் பொருட்கள். இந்த பெட்ரோலியம் பொருட்கள் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, இது நம்ம மனிதர் உருவாக்குறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்ற ஃபார்மெட்டில் வரும். அது என்ன நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்? பழங்காலத்தில் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி காலத்தில் நமக்கு என்ன நடக்குதுன்னா, வந்து உலகம் அழியுது, மரங்கள்லாம் அழியுது, அது பூரா வந்து ஒரு புதை படிவங்களாக மாறி மாறி மாறி பூமிக்கு கீழே அடியில் வந்து ஒரு ஃபாசில்ஸாக டெபாசிட் ஆகிடுது. பல பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி இந்த ஃபாசில்ஸு பூரா வந்து என்னதுன்னா ஒரு நிலக்கரியாவோ ஒரு க்ரூட் ஆயிலாவோ இல்லாட்டி ஒரு இயற்கை வாயுவாகவோ மாறுது. இந்த இயற்கை வாயு, இந்த நிலக்கரி, இந்த பெட்ரோலியம் பொருட்கள்லேருந்து தான் நம்ம வாகனங்களுக்கான தேவையான ஆற்றலை பெட்ரோல்ன்ற ஃபார்மெட்லேயோ, டீசல்ன்ற ஃபார்மெட்லேயோ, கேஸ்ன்ற ஃபார்மெட்லேயோ நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம முழுக்க முழுக்க நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, நம்ம எந்தவித உழைப்பையும் செலுத்தாத ஆற்றல் ஃபார்மெட்டை தான் நம்ம இன்றைக்கி எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த காலகட்டத்தில் ஆற்றலை சேமிப்போம்ன்றது ஒரு அடிப்படை விதியாக மாறிடுச்சு. இனி போகிற காலத்தில் ஆற்றல்ன்ற ஃபார்மெட்டு வந்து நமக்கு கிடைச்ச அளவுக்கு நம்ம தலைமுறைக்கு கிடைக்குமான்றது தெரியாது.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்ம வந்து கஷ்டப்படாமல் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த பெட்ரோலு, டீசலு, குரூட் ஆயில் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த ஆற்றலை வீணாக்கும் போது நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு உண்டாகுமா?
0: கண்டிப்பாக ஆற்றலை வீணாக்கிறப்ப பெரிய பாதிப்பு ஏற்படுது. இப்போ நம்ம இங்கே ஆற்றல்னு எடுத்துக்கிறப்ப வந்து நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபியூயல்ன்றது வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு காட்டு யானை வந்து ஒரு வயலுக்குள்ளே போய் அழிச்சா எப்படி இருக்குமோ அந்த வேகத்தில் ஃபியூயல் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதே வேகத்தில் நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு இந்த ஃபியூயல் கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ அழிச்சது மட்டும் இல்லாமல் பை ப்ராடக்டாக வர நிறைய கெமிக்கல்ஸின் மூலமாக என்ன செய்யணும்னா நம்ம சுற்றுச்சூழல் மிகுந்த அளவில் மோசமாக பாதிக்கப்படுது. அந்த மோசமாக பாதிக்கப்படுதுன்னா இயற்கை பாதிக்கப்படலை, இயற்கை சார்ந்து வாழ்ந்த மனிதன் தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறான். அதனால் அவனுக்கு நிறைய வியாதிகள் வருது. ஆனால் அதை பற்றியான போதுமான புரிதல் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ சமீபத்தில் உலகமே இந்த எனர்ஜி கிரைசிஸ் அதை பற்றி பேசுகிறாங்களே, அப்படின்னா என்ன சார்?
0: நம்ம வந்து இப்போ கிடைக்கிற பெட்ரோலியம் ப்ராடக்டை நம்ம வந்து தயாரிக்க முடியாது. அது பூரா நம்ம என்ன சொல்கிறோம், மரபு சார்ந்த எரிபொருள். மரபு சார்ந்த எரிபொருள்னா நம்மளோட எந்த முயற்சியும் இல்லாமல் இயற்கை நமக்கு கொடுக்குற கொடை. இப்போ இந்த கொடையை வந்து என்ன செய்கிறான்னா நம்ம வந்து ஜியோகிராஃபிக்கலாக இப்போ நம்ம நாட்டில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்குன்னா கிடைக்கல. அது பூரா எங்கே கிடைக்குதுன்னா கல்ஃப் கண்ட்ரிலையும் ஈரான், ஈராக் இந்த மாதிரி அரபு கண்ட்ரிலையும் நேச்சராகவே அங்கே வந்து நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடைக்கிற எண்ணெய் கிணறுகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளோட மேஜராக எண்ணெயை வந்து நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அண்டை நாடுகளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி இந்த அரபு நாடுகளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு வந்து இங்கே வந்து இந்தியாவில் மேஜராக நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட் வந்து என்னென்னா ஃபாசில் ஃபியூயலை டிபெண்ட் பண்ணியிருக்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் மட்டும்தான். நம்ம இன்னும் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கோ இல்லை சோலாருக்கோ இல்லை வேறு வேறு ஃபார்மெட் ஆஃப் எனர்ஜி ஃபார்மெட்டுக்கும் நம்ம பழக்கப்படுத்தலை. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன செய்யுது, நம்ம அந்த காலத்தில் என்ன பார்ப்பாங்க, இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக பார்ப்பாங்க, பெட்ரோல் விலை கூடிருச்சு. ஒரு பெட்ரோல் விலை கூடுச்சுன்னா அதை சுற்றி இருக்க எல்லா பொருட்களோட விலையும் கூடுதுன்ற முறைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா உலக நாடுகளோட ஒரு போர் சூழல் காரணமாக நமக்கு வந்து என்னென்னா வர பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு வந்து வேறு நாட்டிலேருந்து வராது, நமக்கு ரொம்ப தாமதமாகுது, இல்லாட்டி அதோட அளவு கம்மியாகுது. அப்போ வரப்போ வந்து என்னென்னா மார்க்கெட்டில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோட அளவு கம்மியாக கிடைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது, அதோடய ப்ரைஸ் அதிகமாகுது. நம்மளை மாதிரியான ஒரு நடுத்தர வர்க்கமோ ஒரு ஏழைச்சனமோ வந்து என்னென்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை இனிமேல் காசு கொடுத்து வாங்க முடியுமான்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதனால் வந்து உலகமே ஒரு எனர்ஜி கிரைசிஸ் மூலமாக வர பொருளாதார தேக்கத்துக்கு உலகம் இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
1: ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்போ அண்டை நாடுகளை நம்பி தான் பெட்ரோலிய பொருட்களை நம்ம நம்பியிருக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மின்சாரம்லாம் இப்போ வந்து அண்டை நாடுகளில் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். இப்போ சாதாரண மக்கள் நம்ம வீட்டில் இந்த ஆற்றல் சேமிப்புக்கு என்னென்னலாம் செய்யலாம்?
0: ஒரு அறிவியலாளனா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ உலகம் வந்து என்னென்னா ஃபாசில் ஃபியூயல் ப்ராடக்டை தாண்டி இந்த ஏஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எப்படி வந்து மனிதன் வந்து பூமிக்கு கீழே ஒரு நேச்சுரலாக ஒரு பெட்ரோலியம் இருக்குது கண்டுபிடிச்சானோ, ஒரு நிலக்கரி இருக்குன்னு கண்டுபிடிச்சானோ, அதே மாதிரி ஒரு இயற்கை வாயு எரிவாயு இருக்குன்னு கண்டுபிடிச்சானோ, அதுக்கு நிகரான கண்டுபிடிப்பு அவனால் உருவாக்க முடிஞ்ச எலக்ட்ரிசிட்டி. இன்றைக்கி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து வெவ்வேறு

ஃபார்மெட்டில் பயன்படுத்திருக்கோம், ஏற்கனவே பழகப்படுத்தியிருக்கோம். நம்ம நம்ம வீடுகளில் மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி தான் பயன்படுத்துகிறோம். இதை தாண்டி இப்போ நம்ம என்ன செஞ்சோம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு நம்ம வேகமாக போகணும். நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நோக்கி போய்கிட்டு இருக்க வேகம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வளர்ந்த நாடுகளை பார்க்குறப்ப வந்து எல்லா பேரும் வந்து மேக்ஸிமம் காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஈவன் சைக்கிளாக இருக்கட்டும் கூட வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை நோக்கி போயிட்டாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி நோக்கி போகிறப்ப வந்து என்னென்னா அதை நம்ம வந்து ரெனியூவல் பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்து இந்த ஃபாசில் ஃபியூயல் ப்ராடக்டை வந்து கம்மி பண்ணிக்கிற முடியும். கம்பேரிட்டிவ்லி இந்த இயற்கை எரிபொருள் வாயுக்களான பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வர பாதிப்பை விட எலக்ட்ரிசிட்டி மூலம் வர பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.

0: நம்மளால வந்து இந்த ஃபாசில் ஃபியூயல் ப்ராடக்டை வந்து கம்மி பண்ணிக்கிற முடியும். கம்பேரிட்டிவ்லி இந்த இயற்கை எரிபொருள் வாயுக்களான பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வர பாதிப்பை விட எலக்ட்ரிசிட்டி மூலம் வர பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இனிமேல் வந்து என்னென்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட் உள்ள எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற மூலமாக நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பை பெருமளவு குறைக்க முடியும்.
1: ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா என்ன சார், அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்?
0: ரெனியூவபிள் எனர்ஜினா வந்து புதுப்பிக்க தகுந்த ஆற்றல், அந்த பேர்லேயே அது இருக்குது. இது புதுப்பிக்க தகுந்த ஆற்றல். இப்போ நம்ம எல்லோரும் வீட்லேயும் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறோம், அந்த சார்ஜ் இறங்கினவுனே திருப்பி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி வெவ்வேறு ஃபார்மெட்டில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து என்னென்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், பயோமாஸ் எனர்ஜி, இது பூரா வந்து வர ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் வருது. இன்னும் மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து என்னென்னா புதிய முறையில் நுண்ணுயிர்கள் மூலமாகவும் ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் வந்து மைக்ரோபியல் ஃபியூயல் செல்னு சொல்கிறாங்க. அது மூலமாகவும் இப்போ புதுப்பித்தக தகுந்த ஆற்றல்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு வராங்க.
1: இந்த ஆற்றல் சேமிப்பில் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அப்படின்னு புதுசாக ஏதாவது வந்திருக்கா சார்?
0: நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்னென்னா மைக்ரோபியல் ஃபியூயல் செல்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம நுண்ணுயிர்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம வளர்க்குறது மூலமாக அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சோலாருக்கு ஆல்ரெடி பழைய இருக்கும், நம்ம எக்ஸ்போஸ் ஆகியிருக்கோம். நம்ம அதே மாதிரி வந்து எல்இடி பல்பு நம்ம நிறையா பயன்படுத்தலாம், ப்ளஸ் லித்தியம் பேட்டரிஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன்ஸில் நம்ம வருது. மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்னா ஏற்கனவே சோலார் லேம்பில் இருக்க குறைகள்லாம் நம்ம வந்து தீர்த்து அதை மாடிஃபை பண்ணி அதை எஃபிஷியண்ட்டாக கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. இது மூலமாக வந்து நம்மளால் வந்து இந்த மின்சார தேவைகளையும் சரி நம்ம ஆற்றலையும் சரி பெருமளவு சேமிக்க முடியும்.
1: சின்ன பிள்ளையிலேயே ஒரு கருத்தை நம்ம திணிச்சோம்னா அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும். அந்த வகையில் பார்க்கும்போது மாணவர்கள்கிட்ட இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அவங்க எப்படி பங்களிக்க முடியும்?
0: இது இன்னொரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்க எனர்ஜி கிரைசிஸை வந்து கட்டுப்படுத்த முடியும்னா அப்போ இப்போ இருக்க இளம் தலைமுறை மாணவர்கள் வந்து இந்த எனர்ஜியை பற்றி சரியான புரிதல் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு கேட்ஜெட்டு உலகமாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மட்டும் எப்படி என்னென்ன டிபெண்ட் பண்ணியிருக்கானா, அவன்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அவன்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது, அவன்கிட்ட ஒரு ப்ளூடூத் இருக்குது, அவன் வீட்டுக்குன்னு தனியாக அவனோட ரூமுக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு ஏசி இருக்குன்ற தாண்டி ஒரு தனி மனிதனாக அவன் யூஸ் பண்ணுற எனர்ஜியோட வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா மாணவர்கள் வந்து என்னென்னா தேவையில்லாத அளவில் ஒரு ஃபேனை போடுறதோ தேவையில்லாத சுவிட்சை ஆன் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு அது அந்த கான்செப்ட் என்ன சொன்னால் எனர்ஜி ஆறிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 100% பேட்டரி இருக்குன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே உடனே நான் பேட்டரி எடுத்து போட்டுக்கிறோம்ன்ற அப்சஷன் இருக்கக்கூடாது. 80% ஆகட்டும், 60% ஆகட்டும், அப்போ நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணிக்கிற இந்த கல்ச்சரில் வளர்ந்துட்டோம். இப்போ வீட்டில் டிவியில் ஒரு பாட்டு ஓடுது, அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த பாட்டை கேட்க மாட்டேன்னு, அவன் ஃபோனில் அவனுக்குன்னு ஒரு பாட்டை கேட்குறேன். அப்போ அது மூலமாக என்ன செய்கிறான், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து ஓய்வுன்ற பொழுது வந்து எப்படி ஏன்னா ஓய்வாக இல்லாமல் ஒரு நிறைய கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணுற காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்னென்னா நம்ம பொழுதுபோக்கு காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எனர்ஜியை வந்து கொஞ்சம் குறைச்சாலே அது வந்து சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்ததாக இருக்கும். சைனா போன்ற நாடுகளில் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக இன்டர்நெட்டை கட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒரு இசையை வந்து அனுபவிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒரு படத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக படம் பார்க்குறேன், தனித்தனியாக நான் மியூசிக் கேட்குறேன், தனித்தனியாக வந்து இன்டர்நெட்டை வச்சுருக்கேன்றப்ப தாண்டி கூடி நம்ம செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆகிற செலவு ரொம்ப கம்மியாகுது. ஒரு இடத்த கூட்டமாக மக்கள் சேர்ந்து பார்க்குறப்ப வந்து என்னென்னா அது ஒரு கூட்டு பொறுப்பாக மாறுது. அப்போ அந்த கூட்டு பொறுப்பில் இருந்து தான் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு பெரிய அறிவியல் முன்னேற்றங்களும் சரி ஒரு இயற்கை சார்ந்த லட்சியங்களையும் நம்ம வந்து சென்றடைய முடியும். நம்ம இளைய தலைமுறையை அந்த மாதிரியான ஒரு சோசியல் கேதரிங்க்கு நம்ம மக்களை நெறிப்படுத்தணும். அது வந்து நம்ம வந்து என்னென்னா ஸ்கூல்கள்லேயே பயன்படுத்தலாம். இப்போ ஸ்கூல்லனா நம்ம என்ன செய்யலாம், மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி பாட்டை கேட்குறது, ஒரு தடவை டிவி போட்டால் எல்லா பேரும் குடும்பத்தோடு டிவியை பார்க்குறது, தனிப்பட்ட முறையில் நமக்கு ஆகிற ப்ரைவசியை குறைச்சி ஒரு எல்லாரோட கேதரிங்காக இருக்கப்போ வந்து இந்த செலவு நமக்கு எனர்ஜியை இன்னும் நிறைய சேவ் பண்ண முடியும். நம்ம இன்னும் ஆற்றலை வந்து சேமிக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஆற்றலை சேமிக்கிறோம்னா அது நமக்கு சேமிக்கிறது இல்லை, நம்ம வருங்காலத்துக்கு சேமிக்கிற சொத்தாக நம்ம நினச்சிக்கணும்.
1: அருமையாக சொன்னீங்க. அதாவது இப்போ நீங்கள் மாணவர்களை மட்டும் குறிப்பாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 3-4 இருசக்கர வாகனங்களே இருக்குது. அப்போ அதுக்கு ஆகக்கூடிய பெட்ரோல் செலவுலாம் பார்த்தீங்கன்னா தேவை அதிகமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணும்னா கூட நம்ம வந்து இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமையாக தான் இருக்குது. நடந்து போனால் நல்லது, இல்லை ரொம்ப தூரமாக இருக்குதா பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான தகவல். இது வந்து மாணவர்களுக்கு மட்டும்

0: கிடையாது, பெரியவர்களுக்கும் இந்த கருத்து பொருந்தும். நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துவிட்டோம். ஆற்றல் சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான தேவையான ஒன்று. இந்த காலத்தில் மட்டுமில்ல, எதிர்வரக்கூடிய காலத்திற்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் தேவை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த உலகம் ஆற்றல் சேமிப்பில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: எதிர்காலத்தில் ஆற்றல் சேமிப்புன்றது வந்து இப்போ ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு முக்கியமான தேவையாக மாறிடும் சார். நமக்கு முன்னாடி இருந்த பெரியவங்கள்ட்ட வந்து ஒரு லக்ஸூரின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. லக்ஸூரினா என்ன? எனக்குன்னு தனிப்பட்ட ரூம் இருக்குது, அதில் ஒரு ஏசியை போட்டு நான் மட்டும் தனியாக இருப்பேன். எனக்குன்னு தனிப்பட்ட கார் இருக்குது, அதில் நான் மட்டும் பயணிப்பேன் அப்படின்னா சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இயற்கைன்றது நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி அது வந்து ஒரு பொது சொத்து. அதை நம்மளோட தனிப்பட்ட சொத்தாக வந்து நம்ம வந்து என்றைக்குமே பயன்படுத்திக்க முடியாது. அதனால் லக்ஸூரின்ற கான்செப்டிலேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இயற்கையோ எனர்ஜியவோ பங்கிட்டு கொள்ள பழகணும். அந்த பங்கிட்டு கொள்றதுக்கு அடுத்த தலைமுறையை நம்ம கண்டிப்பாக வந்து உருவாக்கணும்.
0: உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதல் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக ஆற்றல் சேமிப்பை பற்றி ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ஆற்றல்னா என்ன, ஆற்றல் சேமிப்பு எப்படி செய்யணும், பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக ஆற்றலை சேமிப்போம் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: தொடர்ந்து மதுரை தென்றல் திரை இசையில் ஒலிப்பது ப்ளூ ஸ்டார் திரைப்பட பாடல். பாடலை கேட்பதற்கு முன் விளம்பரம்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மதுரத்தென்றல் திரையில் அடுத்து கேட்கலாம் கேப்டன் திரைப்பட பாடலை. பாடலை கேட்பதற்கு முன் விளம்பரம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மதுரை தென்றல் திரை இசை கேட்டோம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது கார்பன் திரைப்பட பாடல்.

காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1200

0: 169 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: நிறைவு பெற்றது மதுரை தென்றல் திரைசை.
8: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
7: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
9: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to hold talks with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. Notification for biennial elections to 24 Rajya Sabha seats from 10 states to be issued this morning. Centre to launch month-long Khet Bachao Abhiyan to promote judicious use of fertilizers from Raisen district in Madhya Pradesh. West Bengal Chief Minister Subhendu Adhikari to expand his cabinet this morning with induction of 35 new ministers. Renowned singer Suman Kalyanpur passes away in Mumbai. And in cricket, Royal Challengers Bengaluru wins second consecutive IPL title, beating Gujarat Titans by 5 wickets in final match at Ahmedabad. Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. The talks will be held on further strengthening the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in New Delhi yesterday evening. President Hlaing also addressed Myanmar-India Business Forum. The Myanmar president will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. We have a report.
10: The president of Myanmar will meet President Draupadi Murmu today evening at Rashtrapati Bhavan. He is also scheduled to visit to the Light and the Lotus, relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. The exhibition is showcasing the sacred Piprahava relics associated with Lord Buddha along with significant associated antiquities. Myanmar lies at the confluence of India's Neighborhood First, Act East and Mahasagar policies. The official visit of the President of Myanmar to India is expected to further strengthen and deepen the multifaceted relations between the two countries. With Suparna, Anupam Mishra, Akashvani News, Delhi.
9: The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be issued today. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, and 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to polls. Former Prime Minister and JDS leader H.D. Devagowda, Union Ministers and BJP leader

0: இனி ஒலிக்க இருப்பது டியர் காம்ரேட் திரைப்பட பாடல். பாடலை கேட்பதற்கு முன்,
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் நேரம் 8:45. ஆகாஷ்வாணி.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி காதோடு கானம் பாடும் காற்றின் மொழி, உணர்வோடு உறவாடும் அலைவரிசை தோழி, வாழ்வை வண்ணமயமாக்கும் வசந்த பூங்காற்று.

0: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்குறதுமா. அந்த காலத்தில் ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ டிவி அது இது, சினிமா கூட அப்போ அதிகமாக யாரும் போகமாட்டாங்க. ஆனால் ரேடியோ தான் எல்லாமே, அதில் தான் கேட்குறது, அதில் தான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதில் தான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அது வாங்கிறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த பெட்டி முன்னால் தான் எல்லோரும் உட்காந்து, கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்குறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்தில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க. ஆனால் அப்போ எல்லோரும் நினைப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் பேசுகிறா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ளே உட்காந்து இது பேசுகிறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்போவும் இருக்குது, ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க, எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சு.

0: இருப்பாங்க, வச்சு எல்லாரும் உட்கார்ந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சுதான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனா அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டில இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்ல கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்கள்ல இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு, இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையலாம.
1: என் பேர் ஸ்டெல்லா, நான் தூத்துக்குடி மூணாவது மைல் பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில் நீங்கள் இடம் பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து என்னுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னுடைய விருப்ப பாடலை நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
2: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989 தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியது தான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. போன் செய்து நேயர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒண்ணு மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்ற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது

0: பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெறச் செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபரச் செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்வாணி.

0: என் பேர் மைத்திலி. நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும்போதுலேருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டில் இருக்கும்போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்போல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தானே இது ரேடியோன்னு தெரியும். இந்த கம்பிக்குள்ளேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் அந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாம் ஏசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு ஆடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்கள், அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
1: என் பேர் மரிய லிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட்ட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவுச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
2: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு

கைகுலுக்கி காதோடு பேசினாய். உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய். எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய். இசையும் கவிதையுமாய், கதையும் இலக்கியமுமாய், எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். சலமேல திருவொற்றியூர் தியாக ஐயர் இயற்றிய தர்பார் ராகவர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதிதாளம்.

நேரம் 9:29. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஜனரஞ்சனி ராகம் ஆதிதாளத்தில் ராமசாமி சிவன் கிருதி

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு, மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:02:30. எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சிக்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2531-1027, மற்றொரு எண் 2531-1028. மதுரையின் முன்னிணைப்பு எண் 0452. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை முதலில் கேட்கலாம். Jum jum jum jum ta ta ta ta jum jum jum jum

நிலவை மலரே படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டோம். இப்போது நிகழ்ச்சியில் நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம். வருக வணக்கம். நிகழ்ச்சியில் வந்துட்டீங்க. ஹலோ ஹலோ வணக்கம். தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு நேர ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. பொன்மன செல்வன் படத்திலேருந்து இப்போ அந்த பாடலை கேட்டுடலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம், வருக வணக்கம். லைனில் வந்துட்டீங்க? வணக்கம் நேர்களே. தேனியிலேருந்து ராணி அப்படிங்கிற நேயர் ஒரு வேல் படத்துலேருந்து அருமையான பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நம்ம இப்போ ஒளிபரப்பிடலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தேனியிலிருந்து ஸ்வர்ணலதா என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு, ராம் திரைப்படத்திலிருந்து RRR திரைப்பட பாடலை கேட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான பாடல். பாடலை கேட்பதற்கு முன் விளம்பரம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் எங்கள் தாய்க்குலமே வருக திரைப்பட பாடலை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு

0: பறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் காதல் மன்னன் படத்திலிருந்து இரு பாடல்களை கேட்கலாம்.

0: மதர் தென்றல் திரை இசையில் இனி கரும்பு வேல் படத்திலிருந்து இரு பாடல்களை கேட்கலாம். பாடலை கேட்பதற்கு முன்
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்றுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் திரைசை. இனி அடுத்து கேட்கலாம் ஆட்டோ ராஜா படத்திலிருந்த இரு பாடல்களை. பாடலை கேட்பதற்கு முன்,
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
1: தொண்டைக்கு பதமா கா

0: பாலா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
0: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
0: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனிதே ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் திரை இசை. இனி கிளிப்பேச்சு கேட்கவா படத்திலிருந்து இரு பாடல்களை கேட்டு மகிழலாம். பாடலை கேட்பதற்கு முன்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனிதே ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் திரை இசை. நிறைவாக கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து இரு பாடல்களை கேட்டு மகிழலாம். பாடல்களை கேட்பதற்கு முன்
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லம் பல்லம்.
1: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
2: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்ட கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரை இசை நிகழ்ச்சி.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 12 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NC

0: இதுவரை மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது இசை மேடை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள்

0: குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதையொட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு HD தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனக் குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கடசுப்ரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27 இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு RN ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள்

0: கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43 ரூபாய் 50 காசும், கொல்கத்தாவில் 53 ரூபாய் 50 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
3: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லாம்
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் தென்கடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, தெற்கு மற்றும் வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் லட்சத்தீவுகள் மற்றும் மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கேரள கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளும்

மீனவர்கள் சில வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். குகன் இயற்றிய பாடல், பாடியவர் ஏ.பி. கோமலா, இசை எம்.எஸ். விஸ்வநாதன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ திரைக்கடல் ஆடிவரும் தமிழ்நாடு.
1: கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
2: இன்றைய பாட்காஸ்ட் வரை
1: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி.
2: செய்திகள், நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். வானொலியின் 90th ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
1: கேளுங்கள், கொண்டாடுங்கள்.
3: மெல்லிசை பாடல்களில் அடுத்து உமா கீதா பாடிய பாடல், இயற்றியவர் என் மனோகரன், இசை கே.எஸ். சேதுபதி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
4: ஒரே கிளிக்லயா அற்புதம்!
5: மாட்டிக்கிட்டீங்க.

0: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து மணி 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இல்லாமல் உடல் ரீதியாக அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, அதற்கு தங்களை தயார் செய்து கொள்வது எப்படி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மிடையே விளக்கமளிக்க வந்திருக்கிறார் மகப்பேறு மருத்துவர் காயத்ரி தேவி அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: ஒரு பெண் தாய்மை அடையிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன?
1: முன்னாடிலாம் கல்யாணம் ஆனால் உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க. அந்த குழந்தை இன்மன்ற பிரச்சனையே நம்ம ரொம்ப அரிதாக தான் பார்ப்போம். இப்போது கன்சீவ் ஆனாலே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கன்சீவ் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்மளோட சமூக அமைப்பில்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் திருமண வயது. முன்னாடிலாம் 20 வயசில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 25 ஆச்சு, இப்போல்லாம் கேரியர்லலாம் செட்டில் ஆகிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு கல்யாண வயசே கூட 30 வயசில் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, கருமுட்டைகளோட எண்ணிக்கையும் தரமும் குறையுது ஏஜ் ஆக ஆக. ஸோ திருமண வயது தள்ளி போகிறது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, இப்போ நான் ரொம்ப அதிகமாக பார்க்கறது பிசிஓடி ப்ராப்ளம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு மெயின் ரீசன் உடல் பருமன், அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாதது, ரொம்ப லேட் நைட் முழிச்சிட்டு இருக்கிறது, வெளியில் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாமும் அந்த பிசிஓடி இருக்கும்போது என்ன ஆகுது, மாதம் மாதம் பீரியட்ஸ் ரெகுலராக வராது, பீரியட் ரெகுலராக வராததுனால கன்சீவ் ஆகுறது.

0: அரிதா தான் பார்ப்போம். இப்போ கன்சீவ் ஆனாலே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கன்சீவ் ஆறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்மளோட சமூக அமைப்புலன்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் திருமண வயது. முன்னாடி எல்லாம் 20 வயசுல பண்ணிட்டு இருந்தோம், இப்ப 25 ஆச்சு, இப்ப எல்லாம் கேரியர்ல எல்லாம் செட்டில் ஆயிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு கல்யாண வயசே கூட 30 வயசுல ஆகுது. சோ என்ன ஆகுது, கருமுட்டைகளோட எண்ணிக்கையும் தரமும் குறையுது ஏஜ் ஆக ஆக. சோ திருமண வயது தள்ளி போறது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, இப்ப நான் ரொம்ப அதிகமா பாக்குறது பிசிஓடி ப்ராப்ளம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு மெயின் ரீசன் உடல் பருமன், அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாதது, ரொம்ப லேட் நைட் முழிச்சிட்டு இருக்கிறது, வெளியில சாப்பிடுறது. ஸோ இதெல்லாமும் அந்த பிசிஓடி இருக்கும்போது என்ன ஆகுது, மாசம் மாசம் பீரியட்ஸ் ரெகுலராக வராது. பீரியட் ரெகுலராக வராததுனால கன்சீவ் ஆகிறது தள்ளி போகுது. அடுத்தது உடற்பயிற்சி இல்லாதது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இப்போ உள்ள நவீன காலத்துல நமக்கு குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையை அதிகரிக்குது.
1: நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய பாட்டிமார்கள் காலத்துலதான் 7-8 குழந்தைகள் பெற்ற காலம் போய் இப்போ ஒரு குழந்தைக்கு தவமா தவம் இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு இப்ப அமைஞ்சிருக்கு இந்த சொசைட்டில. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் அவாய்ட் பண்ண முடியல, சின்ன வயசுல ரொம்ப ஒபீஸா இருந்துட்டேன், உடற்பயிற்சி செய்யாம இருந்துட்டேன், சரியான உணவை நான் எடுத்துக்காம இருந்துட்டேன் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அதை ரியலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க 20களில் கடந்துறாங்க. ஒரு 25 வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண், தன்னுடைய குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு பெண், இப்போ அதை சரி செஞ்சுக்க முடியுமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னலாம் இருக்கு மேடம்?
0: கண்டிப்பாகம்மா. முதல்ல இது நாங்க எதனால அவங்களுக்கு குழந்தை நிக்கல அப்படின்றத பாக்கணும். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண் மட்டுமே காரணம் இல்ல, நிறைய பேர் அதை மறந்து போயிடுறோம். நீங்க பாத்தீங்கன்னா, கல்யாணான தம்பதிகள் வரும்போது அந்த பெண்ணை தான் கூட்டிட்டு வருவாங்க. சில சமயம் கணவரே பிக்சர்லயே இருக்க மாட்டாரு, நாங்க சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஒரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தை இல்லைன்னா 50% பெண் காரணமா இருக்கலாம், 50% ஆணும் காரணமா இருக்கலாம். சோ முதல்ல நாங்க ரெண்டு பேரையுமே பரிசோதிக்கணும், கணவருக்கு விந்தணுக்கள் டெஸ்ட் பண்ணணும், அண்ட் கணவருக்கும் டயபெட்டிஸ் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். பெண்களுக்கு எப்படி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரி ஆண்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருந்து அதனால விந்தணுக்கள் பாதிக்கப்படலாம். சோ ரெண்டு பேரையும் முதல்ல செக் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்து அதுக்குரிய வைத்தியத்தை நாங்க ஆரம்பிப்போம்.
1: பொதுவா தைராய்டு பிரச்சனைன்னு சொன்னாலே பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஆண்களுக்கும் தைராய்டு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க சொல்றது எல்லா மக்களுக்கும் ஒரு புதிய தகவலாகவும் இருக்கும்.
0: கண்டிப்பா, குழந்தை இல்லைன்னு ஒரு தம்பதி வந்தா நாங்க ரெண்டு பேருக்குமே எல்லா டெஸ்ட்டுமே பார்த்துருவோம். அதுல தைராய்டு வந்து கண்டிப்பா ஆண்களுக்கும் பாக்குறது நல்லது.
1: எந்தெந்த காரணங்களால இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது மேடம்? பிசியோட ஒரு விஷயம் சொன்னீங்க, இதை தவிர்த்து வேற என்ன காரணங்கள்லாம் இருக்கு
0: பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஓவரியில என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, இப்போ காமனா எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு இருக்கு, அதாவது ரத்த கட்டிகள் முட்டைப்பையில இருக்கிறது. சோ அந்த மாதிரி ரத்த கட்டிகள் இருக்கும்போது ஒன்னோட ஒன்னு ஒட்டி போய் சில பேருக்கு டியூப்லயும் பிளாக் வரலாம். அடுத்தது கருக்குழாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டியூப் வந்து சரியாக வேலை செய்யாது. கருக்குழாய் தான் அந்த ரோடு, ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுற ரோடு. ஸோ அதில் ஏதாவது பிளாக் இருந்ததுனாலும் நமக்கு கருத்தரிக்காது. மூணாவது, கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கலாம், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், இல்லை பிறவி கோளாறு இருக்கலாம், கர்ப்பப்பைக்குள்ளே ஜவ்வு வளர்ந்துருக்கலாம், பாலிப்ஸ் இருக்கலாம். ஸோ கர்ப்பப்பை ஒரு காரணமாக இருக்கலாம். முட்டைப்பையில் இருக்கிற பிரச்சனைகள், கருக்குழாயில் இருக்கிற பிரச்சனைகள், அடுத்து கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு கருத்தரித்தலை தடை பண்ணலாம். இதை தவிர அந்த பெண்ணுடைய ஓவரால் ஜென்ரல் ஹெல்த், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்த சோகை, தைராய்டு ப்ராப்ளம், ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கிறது, டயபெட்டிஸ் இருக்கிறது, சில பேருக்கு ஆட்டோயூமின் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அவங்க உடம்பே அவங்கள வருத்திக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம அது என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
1: இப்போ ஒரு பெண் வந்து எல்லா இயற்கையான முயற்சிகளையும் ட்ரை பண்ணிட்டாங்க, பட் அவங்களுக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சியில் இப்போ எந்த முறைகளில் குழந்தையை பெற முடியும்?
0: பொதுவாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா ரெண்டு தான் இருக்கு. ஒன்று IUI-ன்னு சொல்லுவோம், இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ரெண்டாவது IVF, அதாவது இப்போ லேட்டஸ்டாக சொல்லுனா ICSI-ன்னு சொல்லுவோம். ஸோ IUI IVF ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது நமக்கு. யாருக்கு IUI ட்ரீட்மெண்ட் பொருத்தமாக இருக்கும்னா, திருமணமாகி 2-3 வருஷம் ஆனவங்க, அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கலாம், ஆணுக்கு கவுண்ட் கொஞ்சம் அப்படி பார்டர் லைனில் இருக்கலாம், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு IUI வந்து ஒரு பொருத்தமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப குட்டி ட்ரீட்மெண்ட்டு, சில சமயம் 2-3 தடவை கூட பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது சில பேருக்கு IUI வெற்றியே கொடுக்காது, பண்ணுறதே ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்கும். யாருக்கெல்லாம்னு பார்த்தோன்னா, ஆண்களுக்கு விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா, 5 மில்லியனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு கருக்குழாய் ரெண்டும் அடைத்து இருக்கு அப்படின்னாலோ, இல்லை அவங்க ஏற்கனவே 4 IUI பண்ணி அதில் நமக்கு ரிசல்ட்டே வரலைனாலோ, திருப்பி திருப்பி டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க IVF-ன்ற ட்ரீட்மெண்ட் போகிறது நல்லது. IVF ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுல நம்ம வெறும்னா இயற்கையாக கன்சீவ் ஆகிறத விட அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக நம்ம உதவி பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த முட்டையும் விந்தணுக்களையும் எடுத்து வெளியிலேயே கருவாக உருவாக்கி டைரெக்டாக கருவை

0: திருமணமாகி ஒரு தம்பதியினர் குழந்தை பிறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதற்கு அவங்க முதல்ல ப்ரிகாஷனாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன மேடம்?
1: முதல்ல அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அந்த பெண் வந்து தாயாகிறதுக்கு அவங்க உடம்பு கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணணும். ஒரு ஜென்ரல் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டோன்னா ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிட்டு கன்சீவ் ஆகலாம். உதாரணத்துக்கு ரத்த சோகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த சோகையோடு அந்த பெண் கருத்தரிச்சாங்கன்னா அது குழந்தைய பாதிக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்குது, அது நம்ம கண்டுபிடிக்கல. அவங்க ப்ரெக்னென்ட் ஆனப்புறம் தான் நான் தைராய்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம, அதுக்கப்புறம் தான் மருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது அந்த குழந்தையோட மூல வளர்ச்சியையும் அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சியையும் பாதிக்கும். அதே மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, தெரியவே இல்லை, டெஸ்டே பண்ணதில்லை, ஜென்ரலாக ப்ரெக்னென்ட் ஆகி நான் 4வது மாதத்தில் தான் சுகர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்னா அந்த முதல் 3 மாதத்தில் தான் அந்த குழந்தையோட மூல வளர்ச்சியும் அவய வளர்ச்சியும் ஏற்படும், அப்போ அது பாதிக்கும். அண்ட் சுகரோடு அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னாலோ ரத்த சோகையோட தைராய்டு ப்ராப்ளமோட கன்சீவ் ஆனால் மிஸ்கேரேஜ் ரேட், அதாவது கருச்சிதைவுக்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஐ எம் குட் அப்படின்னு போகிறது நல்லது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அவருக்கு அது தெரியவே இல்லை, ஒய்ஃப் கன்சீவ் ஆகிடுறாங்கன்னா நம்ம பெண்ணுக்கு தான் பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறோம், இல்லை

0: ஆண்களுக்கும் டயபெட்டிஸ் இருந்து அந்த ஒய்ஃப் கன்சீவ் ஆனா அந்த கருவை அது பாதிக்கும். அந்த விந்தணுக்கள்ல டிஎன்ஏ குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இன் மென். ஸோ என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து கருச்சிதைவு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரெக்னன்சியை பிளான் பண்ணும்போது உங்கள் குழந்தை இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
1: ஸோ தம்பதிகள் இருவருமே தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முதல்ல சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பேருக்கான முயற்சிகளை எடுத்தாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக.
1: சரி, இப்போ கணவனும் மனைவியும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, உடல் ரீதியாக அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, குழந்தை பேருக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ இதில் அவங்களுடைய உடற்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டியது அவசியமா மேடம்?
0: இப்போ எப்படி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தால் கூட டாக்டர்கிட்ட இப்போ போகாதம்மா, நல்ல 3 மாதம் முடிஞ்சப்புறம் தான் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற அந்த மாத்திரைகள் கொடுக்கறது அவசியம். ஏன் அப்படின்னா இந்த மாத்திரை வந்து குழந்தையோட நரம்பு மண்டலத்துக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். ஸோ ப்ரெக்னென்சி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு 1-2 மந்த்ஸ் முன்னாடியே இதை ஆரம்பிக்கிறது நல்லது. யூபிடி அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனப்புறமும் உடனே அந்த ஃபோலிக் ஆசிடை முதல் 3 மாதம் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களோட குழந்தையோட நலனுக்கு நல்லது.
1: இப்போ ப்ரெக்னென்சிலே சில நேரங்களில் சில பேருக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வரும், பட் கொஞ்ச நாள் கழித்து அதுவே ப்ரெக்னென்ட் இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க, அது எப்படி மேடம்?
0: ஜென்ரலாக இதை வந்து நாங்கள் பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கரு வந்து ஒரு சில நாட்கள் வளர்ந்துட்டு அப்படியே நின்று போயிடலாம். ஸோ இதனால என்னாகும், யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் காமிக்கும், பட் அடுத்த ஒரு வாரத்தில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும். இது மாதிரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கருவிலே ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அந்த கரு வளராது. இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லா, மாமரத்துல எவ்வளவு பிஞ்சுகள் இருக்கு, எல்லா பிஞ்சும் மாங்காவா மாறுறது இல்லை இல்லையா, நல்லா இல்லாத பிஞ்சுகள் உதிர்ந்து விடும். அந்த மாதிரி உருவாகிற எல்லா கருக்களும் குழந்தையா மாறாது. சில கருக்கள் 1 வாரத்திலேயே கூட தவறிடலாம், சில பேருக்கு 1 மாதம் 2 மாதத்துல கூட கருச்சிதவி ஏற்படலாம். முக்கியமான காரணம் மரபணுக்கள் ரீதியா அந்த கரு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இயற்கையை அதை உதிர்த்து விடும். இதை தவிர பெண்ணுக்கு வேற ஏதாவது ஹார்மோன் பிரச்சனையோ சுகர் பிரச்சனையோ இருந்தாலும் இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு நெகட்டிவ் ஆகலாம்.
1: ஒரு பெண் இந்த தடைகள்லாம் தாண்டி பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிட்டாங்க, ரிசல்ட்டும் வந்துருச்சு, அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, கருவுற்ற பிறகு அவங்க முதல் 3 மாதங்கள்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் என்ன மேடம்?
0: இந்த முதல் 3 மாதம் பார்த்தோன்னா அந்த குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கும், இத்திரோன்னு தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல தான் ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் மாதிரி அந்த குழந்தையோட ஃபுல் லைஃபோட ஆர்கனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த உருவமைப்பு மூளை வளர்ச்சி எல்லாமே ஏற்படும். 3 மாதங்களுக்கு மேலே அதோட சைஸ் தான் பெருசாகும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் டைம்ல நம்ம முக்கியமாக எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ தேவையில்லாத பிரயாணங்களை அவாய்ட் பண்ணணும். மெயின் ரீசன் என்னென்னா, தேவையில்லாத பிரயாணங்கள் போகும்போது நீங்கள் அங்கே டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்க, வெளியில் ஃபுட்டு சாப்பிடுவீங்க. ஸோ அந்த ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு வாந்தி பேதி வரும், அண்ட் வேறு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இருமல் சளி ஜூரம் வரலாம். ஸோ அதனால முதல் 3 மாதம் தேவையில்லாத பிரயாணங்களை தவிருங்க, வெளியில் ஃபுட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்போஸ் அது ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா கஷ்டம். அடுத்தது வேற யாருக்கும் ஜுரம் சளி அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்க கிட்டேருந்து தள்ளி இருந்துக்கிறது நல்லது. அண்ட் இந்த முதல் 3 மாதமும் நீங்கள் அதிகமாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த குழந்தை குட்டியாக தான் இருக்கும். பட் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நிறைய அந்த நட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் கீரை வகைகள் பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மெயினாக இந்த பேஷண்ட்ஸோட கூட உள்ள தாய்மார்கள் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட்டிகிட்டு வரும்போது டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல் 3 மாதம் குழந்தைக்கு அதிகப்படியான உணவு தேவை கிடையாது, அது ஒரு வேர்க்கடலை சைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ குவான்டிட்டி அதிகமாக சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ரெண்டாவது, அந்த முதல் 3 மாதம் பெண்களுக்கு வாந்தி ரொம்ப இருக்கும், சாப்பாடு பிடிக்காது. ஸோ இந்த டைமில் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கறத விட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிறது நல்லது. சாப்பிடாட்டி கூட ஜஸ்ட் லிக்விட்ஸ் மட்டும் கொடுத்தாலும் நல்லது. ஸோ இந்த முதல் 3 மாதம் தயவு செஞ்சு அதிக உணவை கொடுத்து அந்த பெண்களை இன்னும் கஷ்டம் ஏற்படுத்தாதீங்க, அவங்க ஏற்கனவே ஜீரண குறைவால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க.
1: இந்த முதல் 3 மாதங்கள் ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் சில பெண்களுக்கு அவங்க கன்சீவ் ஆனதை அவங்க கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் இல்லை வெளியே பிரயாணங்களில் இருந்திருக்கலாம், அந்த சமயத்தில் அவங்க கண்டே பிடிச்சிருக்க வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி பெண்கள் எப்படி மேடம் இதை ஹேண்டில் பண்ணுறது?
0: எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அட்லீஸ்ட் அப்போலேருந்து சரியான அறிவுரைகளை கேட்டு மாத்திரைகளையும் இதையும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தவிர்க்க முடியாதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட்

0: மீன்ஸ் அவங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுனாலே அதை செக் பண்ணிட்டு விட்டதுல இருந்தாவது தொடர்ந்துக்கிறது நல்லது.
1: இவங்க ஏதாவது தடுப்பூசி போட்டுக்கணுமா இந்த டைம்ல?
0: ஜென்ரலா எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே நம்ம தடுப்பூசி கொடுக்கறது கட்டாயம். இப்ப அரசாங்கத்துல எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூட அந்த ஒரு 10 வாரத்துல இருந்து 12 வாரத்துல இந்த டிடி இன்ஜெக்ஷன் அவங்க கொடுத்துட்றாங்க. அண்ட் எல்லா பெண்களுமே ஒரு விசிட் சுகாதார நிலையத்துல போய் பதிவு பண்ணிக்கிறது நல்லது.
1: பதிவுன்னு சொன்னீங்களே, ஒரு பெண் எதற்காக போய் சுகாதார நிலையத்துல பதிவு பண்ணணுமா?
0: நல்ல கேள்விமா. இதுல மெயினா பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருக்கும். மெயின் ப்ராப்ளம் நாங்க என்ன பாக்குறோம்னா ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய தடவை அவங்க வந்து எங்களை பார்க்கவே இல்லைன்னா திடீர்னுட்டு பார்த்தோம்னா பிபி ரொம்ப ஹையா மயக்கம் போட்டு அப்படிதான் கூட்டிட்டு வருவாங்க. நாங்க ஒரு தடவை பார்த்துட்டோம்னா பிபி செக் பண்ணும் போதோ இல்ல யூரின்ல பார்த்தோம்னா புரதச்சத்து அதிகமா இருக்குதுனாலோ அவங்களுக்கு அந்த பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் பிஏஹெச் இருக்கிறதுக்குரிய ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அப்போ அவங்களோட உணவு பழக்கத்தை மாற்றணும், உப்பு குறைவாக எண்ணெய் சத்து குறைவாக சாப்பிடணும். ரெண்டாவது அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். ரெகுலராக பிபியை மானிட்டர் பண்ணணும். ஸோ நம்ம ரெகுலர் செக்அப்னு சொல்றது நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸை விட ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. மெயினாக அந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கர்ப்பகாலத்தில் வந்ததுன்னா அது அம்மாக்கும் கஷ்டம் குழந்தைக்கும் கஷ்டம். அதற்காக தான் கண்காணிப்பில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது.

0: கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா மேடம், அப்படின்னா என்ன?
1: சில பேருக்கு மற்ற கர்ப்பத்துக்கு முன்னாடி நார்மலாக இருப்பாங்க, பட் கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தை வளரும்போது தான் தூங்கிட்டு இருக்கிற அந்த சுகர் வர்றதுக்குரிய தன்மை மெதுவாக எந்திரிச்சு பார்க்கும். ஸோ அப்போது நார்மலாக இருக்கிற பெண்களுக்கு கூட சுகர் அதிகமாக இருக்கும். யார் யாரெல்லாம் இதை பார்த்துக்கணும் மெயினாக அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்லை உடன் பிறந்தவர்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ, முதல் கர்ப்பத்தில் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ, நீங்கள் இன்னும் அலர்ட்டாக உங்களோட சுகர்ஸை செக் பண்ணிக்கிறது நல்லது.
0: இது வந்து பிரெக்னன்சி முடிஞ்ச பிறகு சரியாயிடுமா தானாலே, இல்லை அதுக்காக தனியாக மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா?
1: ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஜென்ரலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மல் ஆகிடும். முக்காவாசி பேருக்கு நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே பெண்கள் 40 வயசுக்கு மேலே அந்த ப்ராப்பர் டயபெட்டிக்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்களுக்கு பின்னாடி வயசில் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகரை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட உடல் பருமன் அதிகரிக்காமல் பார்த்துக்கோங்க. உணவெல்லாம் அப்படியே ஒரு ரெகுலரைஸ்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் வந்து கதவை தட்டுறது கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும், ஆர் நீங்கள் அதை வெளியவே அனுப்பிடலாம்.
0: மேடம், நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியம், உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த முதல் 3 மாதங்களில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் உடற்பயிற்சி செய்யலாமா?
1: இந்த டைம் ஜென்ரலாக அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? நிறைய பேருக்கு தலை சுத்தல் இருக்கும், வாந்தி இருக்கும். ஸோ எல்லாராலையும் இந்த டைமில் உடற்பயிற்சி செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒருவேளை நல்லா அவங்களால நார்மலாக இருக்க முடியுது அப்படின்னா, என்னோட அறிவுரை, சிம்பிள் வாக்கிங் இஸ் ஆல்வேஸ் சேஃபர். ஒரு 1/2 மணி நேரம் காலாரம் நடக்கிறது மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது.
0: இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அடுத்து 2வது அந்த 3 மாதங்கள், அதாவது 4 மாதத்திலிருந்து அடுத்த 3 மாதங்கள் பற்றி பேசலாம். அதில் பெண்கள் எடுக்கக்கூடிய ஸ்கேன் முறைகள், இல்லை அவங்க எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், அவங்க எடுக்கக்கூடிய மாத்திரைகள்லாம் இதெல்லாம் ரொம்ப அவசியம் அவங்களுக்கு.
1: ஒன்ஸ் அந்த 3 மாதத்தை கடந்துட்டோனாலே அவங்க ஆக்சுவலாக தே வில் ஃபீல் பெட்டர். முதல் 3 மாதத்தில் இருந்த அந்த கஷ்டங்கள்லாம் போய் கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க. ஸோ அவங்க உணவு உட்கொள்றது எல்லாமே பெட்டராக இருக்கும் இந்த டைமில். அடுத்தது மருந்துகள் அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்ரி ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வந்து அயன்

0: டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் எடுத்துக்கிறது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் டாக்டர் நாங்கள் அதை சாப்பாட்லேயே பெரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிறோம், பீட்ரூட் சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் ஏன் இந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படின்றது அவங்களோட கேள்வி. கர்ப்ப காலத்தில் நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அயன் சத்துள்ள பொருட்களாக சாப்பிட்டா கூட அதோட அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும், அது பத்தாது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, பட் கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கும் உங்களுக்கும் கரெக்டான சத்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக இந்த ரெண்டு டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஸோ இது ஒரு முக்கியமானது, அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது, இந்த டைமில் தான் நீங்கள் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி ஒரு அரை மணி நேரம் நடக்கும்போது என்னாகும், அந்த கால் வீக்கம் இருக்கும் நிறைய கர்ப்பகால பெண்களுக்கு, அந்த கால் வீக்கம் குறையும். அதே மாதிரி அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸும் பிஏஹெச் ப்ரெக்னென்சியில் வர அந்த பிபியும் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய செய்ய ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் நடந்தீங்கன்னா கூட அதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறையும். அண்ட் உங்களோட இரத்த கொதிப்பு அளவு பிபியை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது டாக்டரை பார்த்து பிபியை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். சில பேருக்கு அந்த 12th வீக் முடித்த உடனே அந்த என்டி ஸ்கேனுன்னு சொல்லுவோம், அந்த குழந்தைக்கு மரபணுக்கள் ரீதியாக எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு. ஸோ அல்ட்ராசவுண்டை வந்து நீங்கள் 2 months once பார்த்துக்கிறது நல்லது.
1: இப்போ அடுத்த கட்டமாக தேர்ட் ட்ரைமஸ்டர் போகிற பெண்களுக்கு வந்து உடல் எடையும் அதிகரிச்சிருக்கும், அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது செரிமான பிரச்சனையும் இருக்கும், ஈஸியாக எது கழிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஈஸியாக வரும், படுக்கிறதுல கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன மேம்?
0: ஸோ அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது வந்து அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க, ஒரே நேரத்தில் நிறைய எடுத்துக்க வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 4 இட்லி 3 இட்லி சாப்பிடுவீங்கன்னா 1.5 இட்லி ஒரு 10 மணிக்கு, 12 மணிக்கு ஒரு 1.5 இட்லி, அந்த மாதிரி கம்மியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் எடுத்துக்கோங்க, அது உங்கள் டைஜஷனுக்கு பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, தூங்கும்போது ஜென்ரலாக எல்லோரும் பயப்படுவாங்க, டாக்டர் அப்படி படுக்கலாமா இப்படி படுக்கலாமான்ட்டு. முதல்ல ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோங்க, அப்போவே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு ஒரே சைடில் படுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டெலிவரி டைம் நெருங்க நெருங்க இடதுகை பக்கம் ஒரு கழிச்சு படுக்கும்போது அந்த கர்ப்பப்பையோட பாரம் வந்து ரொம்ப குறையும், உங்களுக்கு குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் பெட்டராக இருக்கும் குழந்தைங்க. ஸோ இடதுகை பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிறது நல்லது. அடுத்தது, உடற்பயிற்சியை நீங்கள் நாளைக்கு டெலிவரினா கூட உங்களால் முடியும்னா அப்படி ஒரு காலரை ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த குழந்தை தலை நல்லா கீழே இறங்கி வரும், நார்மல் டெலிவரிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: இப்போ ஒரு பெண் அந்த 9 மாதங்கள் கடந்து குழந்தை பிறப்பு நெருங்குற அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து ஃபால்ஸ் எல்லாம்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கிற மாதிரியே வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் அந்த வலியை அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. எந்த நேரத்தில் அவங்க மருத்துவமனைக்கு உடனே போகணும், எந்த நேரத்தில் அவங்க பயப்பட வேண்டாம்?
0: அதாவது அந்த வலியிலே ரெண்டு வகையாக இருக்குமா, எல்லாருமே சொல்லுவாங்க சூட்டு வலி ரியல் வலி அப்படின்ட்டு. இதில் ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகிற பெண்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை, ஏன்னா அவங்களுக்கு எது பிரசவ வலின்னே தெரியாது. ஸோ சிறு சிறு வலிக்கு எல்லாமே பயப்படுவாங்க. ஜென்ரலாக டெலிவரி டைம் கிட்ட வயிறு கொஞ்சம் இறுகி அப்படியே ஹார்டாக ஆகும், அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இது பயப்பட வேண்டாம், இது பொதுவாக எல்லாருக்கும் வரும், 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் அதுவாக ரிலாக்ஸ் ஆகிடும். அண்ட் பேக் பெயின் இருக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் ஒரு மைல்ட் பேக் பெயின் வரலாம். எப்போ நீங்கள் மருத்துவரை உடனே அணுகணும்னா, சப்போஸ் பனிக்கடம் உடையுது அப்படின்னா எப்படி உங்களுக்கு அறிகுறி தெரியும்னா, உங்களோட கண்ட்ரோல் இல்லாமலேயே அப்படியே அந்த பீரியட்ஸ் வர பாதை வழியாக தண்ணியாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா உடனே டாக்டரை நீங்கள் அணுகணும். அடுத்தது, குழந்தை வந்து உலாவது, அந்த குழந்தையோட அசைவுகள் குறைஞ்சுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது, குழந்தையோட ஹார்ட் பீட் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது, திடீர்னு ஏதாவது உதிரப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா, பார்க்குறீங்க ரொம்ப ஃப்ரெஷ் பிளட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. உண்மையான பிரசவ வலி தலை குழந்தைக்கு, நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா வலி வந்தால் ஐயோ உடனே டெலிவரி ஆகிடணும் ஓடு ஓடு ஹாஸ்பிட்டல் ஓடுன்ட்டு, ஜென்ரலாக பிரசவ வலி தலை பிரசவத்துக்கு ரொம்ப நேரம் இருக்கும், சில பேருக்கு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் கூட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு வலி வந்து உடனே 1 hour 2 hoursல கண்டிப்பாக டெலிவரி ஆகாது. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் நீங்கள் பேக் பண்ணி ரிலாக்ஸ்டாக கிளம்புறதுக்கு. ஸோ வலி வந்த உடனே பதட்டப்பட வேண்டாம். நல்ல பிரசவ வலின்றது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி வரும் வலி, அண்ட் அந்த டைமில் வயிறு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ தலை குழந்தைக்கு பிரசவ வலியோட நேரம் அதிகமாக இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் 2 to 3 hours உங்களுக்கு டைம் இருக்கும் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்றதுக்கு. பனிக்கூடம் உடைந்தாலோ உதிரப்போக்கு இருந்தாலோ குழந்தை அசைவு இல்லைனாலும் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது.
1: குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு பாலூட்டுதல் உடனடியாக, அது எந்த அளவுக்கு முக்கியம் மேடம்?
0: அது அந்த குழந்தையோட முதல் அமுதம்னு சொல்லலாம் தாய்ப்பால், ஏன்னா அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர் லைஃப்க்கு வேண்டிய எதிர்ப்பு சக்தி அந்த முதல்ல சுரக்கிற அந்த கொஞ்சம் துளிகளான அந்த தாய்ப்பால்லேயே இருக்கு கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியம். அந்த முதல் ரெண்டு நாளில் வர

0: அந்த பாலை கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். இன்னொரு காமன் பிரச்சனை, எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு டேவே அப்படியே ரொம்ப தாய்ப்பால் நிறைய சுரக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக இருக்காது. முதல் 2 நாளுக்கு அதோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், குழந்தை சுவைக்க சுவைக்க தான் அது அதிகமாகும். என்ன ஆகுது, முதல் நாளே எல்லாரும் என்ன பயப்படுறாங்க, ஐயோ எனக்கு சுரக்கவே இல்லை, நான் உடனே ஆல்டர்னேட்டிவ் மில்க் கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, குழந்தை சுவைக்க சுவைக்க தாராளமாக அது வந்து சஃபிஷியண்டாக சுரக்கும். எப்போ அது பத்தலைன்னு அர்த்தம்னா, குழந்தை வந்து தொடர்ந்து அழுதுகிட்டு இருந்தாலோ இல்லை ரொம்ப இரிட்டபிளாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் குழந்தை மருத்துவரை அணுகி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். மற்றபடி முதல் 2 நாளைக்கு பொறுமையாக உங்களோட தாய்ப்பாலையே உங்கள் குழந்தைக்கு கொடு.
1: கருவுற்ற தாய்மார்கள் பயப்படுறாங்களோ இல்லையோ, அவங்க குடும்பத்தார் சில பேர் ரொம்ப பயமுறுத்தி அவங்கள நீ குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, தரையில் உட்காரக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாய்மார்கள் இயல்பா செய்யக்கூடிய வேலைகள் கூட செய்யாம சொகுசாயிருன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு சரி மேடம்?
0: என்ன ஆகுதுன்னா, முதல்ல அந்த பாசிட்டிவ்னு வந்த உடனேயே வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணை வந்து ஒரு நோயாளி மாதிரி தான் நடத்துறாங்க. குனியாத நிமிராத, அதாவது ஒரு பேஷண்ட்டை எப்படி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணுவாங்களோ அதை விட மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, கர்ப்பம்ன்றது ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இதுவும் இயற்கையின் ஒரு மாறுதல். ஸோ முதல்ல ஒரு பெண் கருவுற்றா அவங்கள பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணாதீங்க, அவங்க ஒரு இயல்பான ஒரு உடல் மாற்றத்துக்கு தான் அவங்க உள்ளே என்ட்ராகிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், கர்ப்பகாலத்தில் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டெலிவரி ஈஸியாக இருக்கும். நான் என் பேஷண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்கிறது இதுதான், நார்மலாக இருந்தால் நார்மல் டெலிவரி, நீங்கள் படுத்தே இருந்தால் தான் சிசேரியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் ஒரு பொண்ணு ஆக்டிவாக இருக்கும்போது ஜீரணம் நல்லா ஆகுது, பிபி நார்மலாகும், சுகர் வர்ற ரிஸ்க்கு குறையும், ப்ளஸ் அந்த மசில்ஸ் அந்த போன் ஜாயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல லூசன் அப் ஆகும்போது நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக அந்த வாந்திலாம் நின்னதுக்கப்புறம் டெய்லி ஒரு 1/2 hour உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோகாவோ இல்லை ஒரு எக்ஸசைஸோ பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக அது நல்லது. அப்புறம் சின்ன சின்ன விஷயம், வீட்டில் படி ஏறுறது இறங்குறது அது கூட எக்ஸசைஸ் தான். ஸோ ஒரு ஓரமாக அப்படியே படுத்தே இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக கர்ப்பகாலத்துக்கு கிடையாது.
1: கர்ப்ப காலத்தில் பெண்கள் என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: நேர்முகத்தில் பங்கு பெற்றவர் டாக்டர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள், உடன் உரையாடியவர் கே வித்யாவதி.
3: நேர்களை, இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை நாளை பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம்.
5: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை

0: சரியாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1 கோடியே 12 லட்சத்திற்கும் அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7 லட்சம் இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரின் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மை

0: இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக நேர்மையாக யார் யாருக்கும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கு நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது.
0: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
2: எல்லா எச்எம்சியையும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்னு அறிந்து அவங்களுக்காக வேலை செய்கிற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை சுத்தம் செய்வதுக்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 1:55:35. மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் வி கிரிஜா அவர்கள். மாணவர் துருவா ரஞ்சித் ஹரன்கர்.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து கஜானந்த் டோபி அவர் வுட் என்ற கதையை பார்ப்போம். சரி துருவா, நீ படி.
1: गांव से उसके पिता का पत्र क्या आया?
2: ग्राम तिलिरंदु அவனது தந்தையின் கடிதம் வந்தது.
1: மங்களூ के लिए खासा सिरदर्द ले आया.
2: மங்களூவுக்கு தலைவலி கொண்டு வந்தது. सिरदर्द தலைவலி. पत्र கடிதம்.
1: परिवार की कुशल क्षेम के अलावा सारे गांव के हाल समाचारों के बाद अंत में लिखी दो बातों से मंगलू बुरी तरह चकरा कर रह गया.
2: குடும்ப க்ஷேம நலன் மற்றும் ஊரின் விஷயங்களுடன் கடைசியாக எழுதின இரண்டு வரிகள் மங்களுவுக்கு தலை சுற்றியது. சமாச்சார் செய்தி, குஷல் ஷேம் க்ஷேம நலன், அந்த் முடிவு, ஹால் நிலைமை.
1: பஹலி பாத் தி
2: முதல் விஷயம்,
1: சுட்டி மே கர் ஆத்தே சமய அன்ய சீசோ கே சாத் ஹி கஜானந்த் கி டோபி ஜரூர் லேதே ஆனா.
2: விடுமுறையில் வீட்டிற்கு வரும் பொழுது மற்ற பொருட்களுடன் கஜானந்தின் தொப்பியை அவசியமாக கொண்டு வரவும்.
1: தூசரி பாத்
2: இரண்டாவது விஷயம்,
1: கர் ஆனே கி குஷி மே சோட்டே பச்சோ மே பாட்னே கே லியே குச் குட் உட் லானா பி ந புல்னா.
2: வீட்டிற்கு வரும் குஷியில் சிறுவர்களுக்கு விநியோகத்திற்கு வெள்ளம் கில்லம் கொண்டு வர மறக்க வேண்டாம். சுட்டி விடுமுறை, குஷி இன்பம், இதன் எதிர்ப்பதம்

0: நோக்கி துன்பம் ஆகும். குட் வெல்லம் பாண்டனா விநியோகம்.
1: दूसरे दिन शाम को मंगलू को गाड़ी पकड़नी थी.
0: மறுநாள் மாலை மங்களுவுக்கு வண்டி பிடிக்க வேண்டியதாயிற்று. ஷாம் மாலை நேரம்.
1: ஷாம் கோ வஹ ஜட்பட் தயார் ஹுவா.
0: சாயங்கால நேரம் அவன் அவசர அவசரமாக தயாரானான்.
1: ஔர் அப்னே பிதாஜி கி மங்காயி சீசே லேனே பஜார் கி ஔர் பாக் சலா.
0: தன் தந்தை கேட்ட பொருட்கள் வாங்க கடை தெருவுக்கு ஓடினான். பாசார் கடை தெரு. சீஸ் பொருள். இதன் பன்மை சீஜே பொருட்கள்.
1: அன்ய சாரி கரிதாரி கர்ணக்கு பஷ்சாத் உஸ்னே துகான்தார் சே பூச்சா.
0: மற்ற எல்லா பொருட்களையும் வாங்கிய பின் அவன் கடைக்காரரிடம் கேட்டான்.
1: லாலாஜி ஆப்கே பாஸ் கோய் கஜானந்த் டோபி ஹே.
0: லாலாஜி உங்களிடம் ஏதாவது கஜானந்த் தொப்பி உள்ளதா?
1: லாலா நே சிர் ஹிலா தியா. ஐசி தோ கோய் டோபி அப்னே பாஸ் நஹி ஹே பையா.
0: லாலா இல்லை என்று தலையசைத்து அப்படி ஒரு தொப்பி என்னிடம் இல்லை அண்ணா என்றார்.
1: உழுத்து ஹோகா மங்களு நே ஃபிர் புச்சா.
0: கில்லம் இருக்கிறதா என்று மங்களு பிறகு கேட்டான்.
1: உட் உட் நாம் கி தோ கோய் சீஸ் நஹி.
0: கில்லம் கில்லம் பேரில் எந்த ஒரு பொருளும் இல்லை.
1: ஹா குட் கஹோ தோ தே சக்தா ஹூ. லாலா நே ஜவாப் தியா.
0: ஆமாம் வெல்லம் வேண்டுமென்றால் கொடுக்க முடியும் என்று லாலா பதிலளித்தார்.
1: நஹி குட் தோ மே கரீத் சுகா ஹூ.
0: இல்லை வெல்லம் நான் வாங்கிவிட்டேன்.
1: மங்களு போலா பஸ் உட் ஔர் ரஹ கயா ஹே.
0: மங்களு சொன்னான் எனக்கு கில்லம் மட்டும் வாங்க வேண்டும்.
1: முஜே வஹி சஹியே.
0: எனக்கு அதுவே வேண்டும்.
1: ஔர் மங்களு ஆகே பட் கயா.
0: மங்களு அங்கிருந்து நகர்ந்தான்.
1: மங்களு நே தேராதூன் கா பூரா பல்டன் பஜார் சான் மாரா.
0: மங்களு டேராடூனில் உள்ள பல்டன் பஜார் முழுவதுமாக தேடி அலசினான்.
1: பரந்து கோய் பி துகான்தார் உசே கஜானந்த் டோபி ஔர் உட் நஹி தே சகா.
0: ஆனால் எந்த ஒரு கடைக்காரரும் அவனுக்கு கஜானந்த் தொப்பி மற்றும் கில்லம் கொடுக்க முடியவில்லை.
1: அந்த மே ஏக் ஆத்மி நே உசே சுஜாவ் தியா.
0: கடைசியில் ஒரு ஆள் அவனுக்கு பரிந்துரை செய்தார்.
1: கி ஷஹர் மே சுக்கு முஹல்லே மே ஏக் துகான்தார் லாலா ரோஷன்தாஸ் ரஹதே ஹே.
0: ஊரில் உள்ள சுக்கா மொஹல்லாவில் ஒரு கடைக்காரர் லாலா ரோஷன்தாஸ் வசிக்கிறார்.
1: கி சமஸ்யை சுட்கியோ மே ஹல் கர் தேதே ஹே.
0: அனைவருடைய பிரச்சனைகளை நொடியில் தீர்த்து விடுகிறார். சுட்கி நொடி சமஸ்யா பிரச்சனை.
1: தும்பி உன்னி கே பாஸ் ஜாவோ.
0: நீயும் அவரிடம் போ.
1: ஷாயத் காம் பஞ்சாய்.
0: ஒருவேளை உன் வேலையும் முடியலாம். காம் வேலை.
1: மங்களு நே லாலா ரோஷன்தாஸ் கி துகான் பர் பஹுச்சதே ஹி படி வியக்ரதா சே உன் பர் அப்னா பஹலா சவால் தாக் தியா.
0: மங்களு லாலா ரோஷன்தாசுடைய கடைக்கு சென்றதும் மிகுந்த கவலையுடன் அவரிடம் தன்னுடைய முதல் கேள்வியை கேட்டார்.
1: லாலாஜி ஆப்கே பாஸ் கஜானந்த் டோபி ஹே.
0: லாலாஜி உங்களிடம் கஜானந்த் தொப்பி உள்ளதா? வியக்ரதா கவலையுடன். படா பெரிய. இதன் எதிர்ப்பதம் சோட்டா சிறிய.
1: அதி சத்துர் லாலா ரோஷன் நே மங்களு கோ ஏக் நஜர் ஊபர் சே நீச்சே தக் நிஹாரா.
0: மிக புத்திசாலியான லாலா ரோஷன் மங்களுவை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்தார்.
1: ஔர் தத்கால் மாஜ்ரா பாப் லியா கி டோபி கிசி கஜானந்த் கே லியே சாஹியே ஹோகி.
0: சூழ்நிலை அறிந்து அந்த தொப்பி கஜானந்த் என்பவருக்கு வேண்டுமாக இருக்கும்.
1: ஜிசே யஹ போலா வியக்தி சமஜ் நஹி பா ரஹா ஹே.
0: அதை இந்த அப்பாவி மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நசர் பார்வை.
1: சோ துரந்த் போலா கஜானந்த் டோபி.
0: அதனால் உடனே கஜானந்த் தொப்பியா என்று கேட்டார்.
1: ஹா ஹா அபிலோ.
0: ஆமாம் ஆமாம் இப்பொழுது வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்.
1: இத்னா கஹகர் லாலா அந்தர் கயா.
0: இதை கூறி லாலா உள்ளே சென்றார்.
1: ஔர் ஏக் ஜரிதார் துபலியா டோபிலே ஆயா.
0: ஒரு ஜரிகை வைத்த தொப்பி கொண்டு வந்தார்.
1: போலா யஹலோ கஜானந்த் டோபி.
0: இந்தா எடுத்துக்கொள் இதுதான் கஜானந்த் தொப்பி என்று கூறினார்.
1: முஷ்கில் சே யஹி ஏக் பச்சி தி.
0: இந்த ஒன்றுதான் எஞ்சி இருந்தது.
1: கியா தாம் தூ குஷ் ஹோகர் மங்களு நே டோபி தேலே மே ரக்தே ஹுவே பூச்சா.
0: என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று மங்களு மிகவும் குஷியுடன் தொப்பியை பையில் வைத்தபடி கேட்டான். தைலா பை.
1: சிர்ஃப் பாஞ்ச் ரூபே லாலா ரோஷன்தாஸ் நே சஹஜ் பாவ் சே கஹா.
0: வெறும் 5 ரூபாய் தான் என்று லாலா ரோஷன்தாஸ் மிக சகஜமாக கூறினான்.
1: ஜப்கி அசல் மே உஸ் டோபி கி கீமத் முஷ்கில் சே 1.5 ரூபாய் பி ந தி.
0: ஆனால் அந்த தொப்பியின் விலை மிக அதிகமாக 1.5 ரூபாய் கூட இல்லை.
1: உஸ் ஜமானே மே ரூபாய் கி கீமத் பஹுத் ஹுவா கர்த்தி தி.
0: அந்த காலத்தில் ரூபாயின் மதிப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. கீமத் விலை.
1: தோ ஃபிர் ஆப்கே பாஸ் உட் பி ஜரூர் ஹோகா லாலாஜி மங்களு ஹர்ஷித் ஹோதா ஹுவா போலா.
0: அப்பொழுது உங்களிடம் கில்லும் கூட கண்டிப்பாக இருக்கும் லாலா.

0: ராஜி என்று மங்குலு குஷியாகி கேட்டான். ஹர்ஷித் ஓனா மகிழ்ச்சியுறுதல்,
1: ஹா ஹா க்யோ நஹி,
0: ஆமாம் ஆமாம், ஏன் இல்லை,
1: ஹமாரே பாஸ் ஆப்கோ சப் குச் மிலேகா, லாலா போலா,
0: என்னிடத்தில் உங்களுக்கான எல்லாம் கிடைக்கும் என்று லாலா சொன்னார்.
1: உடு பி தோ குட் கா சோட்டா பாய் ஹி ஹோதா ஹே,
0: கில்லம் என்பது வெல்லம் என்பதின் தம்பியாகும்.
1: லேக்கின் சௌதேலா பாய் ஹோனே சே குட் நே உசே தபா ரகா ஹே,
0: ஆனால் வளர்ப்பு சகோதரனாக இருப்பதால் வெல்லம் அவனை அமுக்கி வைத்துள்ளான்.
1: இஸ்லியே ஆம் தோர் பர் லோக் உட் பேச்சாரே கோ பஹச்சான்தே தக் நஹி,
0: இதனால் பொதுவாக கில்லத்தை பாவம் மக்கள் அறியவில்லை.
1: கேர் ஆப் மேரே பாஸ் ஆயே ஹே தோ மே ஆப்கோ நிராஷ் நஹி கருங்கா,
0: சரி நீங்கள் என்னிடம் வந்துள்ளீர்கள், அதனால் நான் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்க மாட்டேன்.
1: அபி உட்கோ கோச் கர் தியே தேதா ஹூ,
0: இப்பொழுது கில்லம் தேடி தருகிறேன்.
1: ஃபிர் ஆகே மட்கா கர் தீரே சே ஆகே போலா,
0: பின்னர் கண்களை உருட்டி மெதுவாக பேசினார்.
1: லேக்கின் ஹா கிசி கோ திகானா யா ஜிக்ர மத் கர்னா,
0: ஆனால் இதை யாரிடமும் காட்டவோ அல்லது குறிப்பிடவோ செய்ய வேண்டாம்.
1: வர்னா ஆர் லோக் பி மாக்னிட் லகேங்கே தோ மேரே லியே பரேஷானி கடி ஹோ ஜாயேகி,
0: இல்லையென்றால் மற்ற மக்களும் வாங்க தொடங்குவர், அது எனக்கு கஷ்டத்தில் நிற்க வைக்கும் என்று கூறினார்.
1: மங்களு கிருதஜ்ய ஹோதா ஹுவா போலா, மே கிசி சே ஜிக்ர தக் நஹி கருங்கா,
0: மங்களுவும் நன்றியுள்ளவனாய் நான் யாரிடமும் கூறக்கூட மாட்டேன் என்று கூறினார்.
1: சுப்சாப் தைலே மே ரக்கர் லே செலுங்கா,
0: அமைதியாக பையில் வைத்து கொண்டு எடுத்து போவேன்.
1: ஆப் பேஃபிக்ர ரஹே,
0: நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள்.
1: தப் லாலா நே கிசி திரவ பதார்த்த சே பரி ஏக் போத்தல் லாக்கர் மங்களு கோ பக்கடாயி,
0: அப்பொழுது லாலா ஒரு திரவம் நிரம்பிய குப்பியை கொண்டு வந்து மங்களுவிடம் கொடுத்தார்.
1: ஜிசே உஸ்னே சுப்சாப் அப்னே தேலே கே ஹவாலே கர் தியா,
0: மங்களுவும் அமைதியாக அதை பையில் வைத்து விட்டார்.
1: ஆர் பதிலே மே லாலா நே ஏக் ஔர் பாச் கா நோட் மங்களு சே ஏட் லியா,
0: பதிலுக்கு லாலா மங்களுவிடம் 1 மற்றும் 5 ரூபாய் நோட்டுகளை வாங்கி கொண்டார்.
1: மங்களு குஷி குஷி சல் தியா,
0: மங்களுவும் மகிழ்ச்சியாக சென்று விட்டான்.
1: வஹ சோச் ரஹா தா கி,
0: அவன் நினைத்து கொண்டிருந்தான்,
1: கிசி நே டீக் ஹி கஹா ஹே,
0: யாரோ சரியாகத்தான் கூறியிருக்கிறார்கள்,
1: கி கோஜ்னே சே தோ பகவான் பி மில் ஜாத்தே ஹே,
0: தேடலில் கடவுள் கூட கிடைத்து விடுவார்.
1: ஐசி துர்லப் சீஜே ஜப் மே அப்னே பிதாஜி கோ திகாவுங்கா,
0: இது போன்ற அரிய பொருட்கள் எனது தந்தையிடம் காட்டும் பொழுது
1: தோவே குஷ் ஹோகர் மேரி பீட் டோகெங்கே,
0: அவர் மகிழ்ச்சியாகி என்னை தட்டி கொடுப்பார்.
1: கி ஷாபாஷ் பேட்டே தூனே தோ கமால் கர் தியா,
0: சபாஷ் மகனே நீ அற்புதம் செய்து விட்டாய்.
1: காவ் பஹுச் கர் அன்ய சீசோ கே சாத் மங்களு நே படே கர்வ் சே அப்னே பிதா கே சாம்னே டோபி ஔர் போத்தல் ரகி,
0: தனது கிராமத்தை அடைந்து மற்ற பொருட்களுடன் மங்களு தனது தந்தை முன் மிகவும் பெருமையாக தொப்பியையும் குப்பியையும் வைத்தான்.
1: ஃபிர் போலா இஸ் கஜானந்த் டோபி ஔர் உட்னே தோ முஜே சச்முச் துகி கர்கே ரக் தியா,
0: மேலும் சொன்னான், இந்த கஜானந்த் தொப்பியும் கில்லமும் என்னை மிகவும் துக்கத்தில் ஆழ்த்தி விட்டது.
1: யே தோனோ இத்னி துர்லப் ஔர் மஹங்கி சீசே ஹே கி மாத்ர இனி கே தாம் பூரே 10 ரூபாய் தேனே படே,
0: இவ்விரண்டும் மிக அரிய மற்றும் விலை உயர்ந்த பொருட்களாக இருப்பதால் இதன் விலையாக முழு 10 ரூபாய் தர வேண்டியிருந்தது. மஹங்கி விலை உயர்ந்த, துர்லப் அரிய, 10 ரூபியே 10 ரூபாய்.
1: தோனோ சீசோ கோ தேக் பரக் கர் மங்களு கே பிதா நே கஹா,
0: இரண்டு பொருட்களையும் பார்த்துவிட்டு மங்களுவின் தந்தை கூறினார்.
1: பேட்டே தூ தோ வாக்கை நீரா புத்து நிக்லா,
0: மகனே நீ உண்மையில் புத்தி அற்றவனாகி உள்ளாய்.
1: தூனே அகர் ஜராபி அக்ல லடாய் ஹோத்தி தோ லாலா துஜே பேவகூஃப் பனாக்கர் இத்னே ரூபே ந ஜட்டக் பாத்தா,
0: ஒருவேளை கொஞ்சம் அறிவை பயன்படுத்தியிருந்தால் லாலா உன்னை முட்டாளாக்கி இத்தனை ரூபாய் பெற்றிருக்க முடியாது. பேவ்கூஃப் முட்டாள், அக்ல அறிவு.
1: மேனே தோ சோட்டே போத்தே கஜானந்த் கி டோபி மங்காயி தி,
0: நானோ என் சின்ன பேரன் கஜானந்தின் தொப்பியை கேட்டிருந்தேன். போத்தா பேரன், இதன் பெண்பால் போத்தி பேத்தி.
1: ஷாயத் கஜானந்த் ஔர் டோபி கே பீச் கி லிக்னா சூட் கயா ஹோகா,
0: கஜானந்த் மற்றும் தொப்பியின் நடுவில் இன் எழுத தவறிவிட்டேன் போல. பீச் நடுவில், லிக்னா எழுதுதல், சூட் கயா தவறவிடுதல்.
1: பஸ் தூ சே கஜானந்த் டோபி ஹி கஹதா டூண்டனே லகா,
0: அதை நீ கஜானந்த் தொப்பி என்று சொல்லி தேட துவங்கி விட்டாயா?
1: குட் கே லியே ஹி போல்சால் கி பாஷா சே மேனே குட் உட் லிக் தியா தா,
0: வெள்ளத்திற்கு பேச்சுவாக்கில் நான் வெள்ளம் கில்லம் என்று எழுதிவிட்டேன்.
1: தூ உட் கோ கோய் தூசரி வஸ்து சமஜ் பேட்டா,
0: நீ கில்லத்தை

0: வேறொரு பொருள் என்று புரிந்து கொண்டாய் என்று கூறினார்.
1: एक गजानंद टोपी को गजानंद टोपी बताकर दुकानदार ने तुझे 5 रुपए में थमा दी.
0: ஒரு கஜானந்த் தொப்பியை கஜானந்த் தொப்பி என்று கூறி கடைக்காரர் 5 ரூபாயை உன் தலையில் கட்டிவிட்டார். தூகாந்தார் கடைக்காரர், தூகான் கடை, 5 ரூபே 5 ரூபாய்.
1: போத்தல் பர்கர் உட்கே நாம் சே துஜே உஸ்னே ஜோ சீஸ் தி ஹே வ ஆர் குச் நஹி பல்கி ஷீரா ஹே ஷீரா.
0: குப்பியில் கில்லத்தின் பெயரில் உனக்கு கொடுத்தது வேறொன்றுமில்லை, வெள்ளப்பாகுநீர்.
1: ஜிஸ்கா தாம் முஷ்கில் சே 8-10 ஆனே ஹோகா.
0: அதன் விலை மிஞ்சி போனால் 8 அல்லது 10 அனா இருக்கும்.
1: லோக் கஹதே ஹே முர்கோ கே சீங் நஹி ஹோதே.
0: மக்கள் கூறுவது முட்டாள்களுக்கு கொம்பு இல்லை.
1: லேக்கின் மே கஹதா ஹூ முர்கோ கே ஜரூர் சீங் ஹோதே ஹே.
0: ஆனால் நான் கூறுவது என்னவென்றால் முட்டாள்களுக்கு கொம்பு கண்டிப்பாக இருக்கிறது.
1: ஜோ கேவல் சத்துர் அத்வா வித்வான் லோகோ கோஹி திகாய் தேதே ஹே.
0: அது வெறும் புத்திசாலிகளுக்கும் மற்றும் கற்றவர்களுக்கும் மட்டுமே தென்படுகிறது.
1: தேரே சிற்பர் வஹி சீங் சத்துர் லால் நே தேகே ஔர் தபி மன்மனா லாப் உடாயா.
0: உனது தலையில் அதே கொம்பை புத்திசாலி லாலா பார்த்தார் மற்றும் தன்னிச்சையாக லாபத்தை அடைந்தார். லாப் லாபம், சத்துர் புத்திசாலி.
1: பிதா கி பாத்தே சுன்கர் மங்களு பகுத் ஜேபா பச்தாயா.
0: தந்தையின் சொற்களை கேட்டு மங்களு மிகவும் வருத்தமடைந்தான்.
1: சச் ஹே ஈஸ்வர் நே புத்தி தோ தோடி பகுத் ஹர் இன்சான் கோ தி ஹே.
0: கடவுள் எல்லா மனிதருக்கும் கொஞ்சம் புத்தியை தந்துள்ளார்.
1: பரந்து ஜோ உஸ்கா சஹி ஔர் சாமயிக் உபயோக் கர்த்தே ஹே.
0: ஆனால் அதை சரியான சமயத்தில் உபயோகம் செய்யக்கூடியவர்கள்
1: வேஹி புத்திமான் கஹலாத்தே ஹே,
0: புத்திசாலிகள் எனப்படுகின்றனர்.
1: ஜோ இஸ் ஹுனர் சே வஞ்சித் ஹோதே ஹே வே ஜீவன் பர் முர்க் ஹி பனே ரஹ ஜாதே ஹே.
0: இந்த திறமை தெரியாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் முட்டாள்களாகவே ஆக்கப்படுகின்றனர். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. நாம் அடுத்த வாரம் வேறொரு கதையுடன் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் வி கிரிஜா அவர்கள். மாணவர் துருபா ரஞ்சித் ஹரன்கர். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஆர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தர்மபுரி மாவட்டம் திருமால்வாடி, வேலுகவுண்டன்பாளையம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் ஓக்கூர், ஈரோடு மாவட்டம் எலந்தகுட்டை மேடு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தர்மபுரி 6 சென்டிமீட்டர், பல்லடம், திருமயம், பெண்ணுகொண்டாபுரம், கெலவரப்பள்ளி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, மேட்டூர், ஓசூர், புலிப்பட்டி, கீரனூர், மாரண்டஹள்ளி, விண்ட்வர்த், புதுக்கோட்டை, சின்கொனா, ஊத்துக்குழி, பொன்மலை, குடுமியான்மலை, டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாரணை, பேரையூர், ஆனைப்பாளையம், திருப்பத்தூர் தெற்கு, பெண்ணுகொண்டாபுரம், பெண்ணாகரம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நந்தியார்த்தலை, வைகை அணை, ஏற்காடு, நிலக்கோட்டை, ஆண்டிப்பட்டி, ஆலங்காயம், குறுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, ஊத்தங்கரை, ஹரூர், நாற்றாம்பள்ளி, சூளகிரி, பாலவிடுத்தி, தம்மம்பட்டி, பார்வுட், மேட்டுப்பட்டி, திண்டுக்கல், மேல்பவானி, வால்பாறை, புல்லம்பாடி, ஐயம்பேட்டை, சின்னாரணை, துவாக்குடி, பாலக்கோடு, உத்தமபாளையம், களிக்குடி, வேடசந்தூர், ஆண்டிப்பட்டி, வீரகனூர், வாடிப்பட்டி, ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகால வெப்பநிலை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகால வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ்

0: இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோ ஹெட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:29, தொடர்வது குரலமுதம்.

உலகம் தீயது என்று கூறும் செயல்களை செய்யாமல் இருந்தாலே போதும். துறவு மேற்கொண்டு மொட்டையடிப்பதும் முடிவளர்ப்பதும் வீண். குறள் எண் 280, அதிகாரம் கூடாவு.

0: உலகம் தீயது என்று கூறும் செயல்களை செய்யாமல் இருந்தாலே போதும். துறவு மேற்கொண்டு மொட்டையடிப்பதும் முடிவளர்ப்பதும் வீண். குறள் எண் 280, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் 5:30, தொடர்வது NCERT விளம்பரதர நிகழ்ச்சி.

0: तो हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है, इसलिए मुझे यानी अजीत को
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
3: அச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
2: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
3: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
2: அதுக்கே
3: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
2: ஓ, அந்த குப்பையா போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
3: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமாலை 6 மணி. ஆகாஷவாணி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் உயிரே உனக்காக திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சி மீண்டும், 7:10 ஸ்பெஷல் பில்லிங்கால் ப்ரோக்ராம் சீரீஸ் ஆன் வேரியஸ் தீம் ரிகார்டிங் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இன்றிரவு 7:10 மாவட்ட செய்திகள், ஈரோடு மாவட்ட செய்திகளாக எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் எலுமிச்சையில் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்குலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சரண்யா அவர்கள் தரும் தகவல்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தின்றல், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவருடன் நேர்முகம். இரவு 8:45 அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசை பேருரை, 10:30 ஸ்பெஷல் பில்லிங்கல் ப்ரோக்ராம் சீரியஸ் ஆன் வேரியஸ் தீம் ரிகார்டிங் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 இயர்ஸ் கவர்மெண்ட், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு, தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு திருமல்வாடி தர்மபுரியில் 89.6 மில்லிமீட்டர். பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள் இதோ. வெப்பநிலை நிலவரமாக, கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 41.2 செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தர்மபுரியில் 22 செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.7 செல்சியஸாகவும் இருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 தினங்களில் துவங்கக்கூடும். சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் மேலொரு வளிமண்டல சுழற்சி நிலவுகின்றது. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேலொரு வளிமண்டல சுழற்சி நிலவுகின்றது. சுமார் 1.5 கிலோமீட்டர் வரை கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளம் பகுதிகள் வரை, தெலுங்கானா ராயலசீமா தெற்கு உள் கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் புதுவை வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகின்றது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது

மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் ஓரிடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே. இன்னைக்கு கேட்கலாம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்கின்றது பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள என்ன இருக்கு, தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு சின்ன சின்ன பொண்ணு இருக்கு, என்ன இருக்கு சின்ன சின்ன பொண்ணு இருக்கு, காய் இருக்கு

0: கோலத்தின் பின்னாலதான் தள்ளாடுது ஆய்குலமே.
1: குளத்துக்குள்ள என்ன இருக்கு
0: என்ன இருக்கு, குழு குழுன்னு தண்ணி இருக்கு.
1: குளத்துக்குள்ள என்ன இருக்கு
0: என்ன இருக்கு, குழு குழுன்னு தண்ணி இருக்கு.
2: தாகம் மட்டும்

0: என்ன இருக்கு?
1: ஐயோ, 16 வயதில் மயில் இருக்கு,
0: வலுவிருக்கு, தெளிவிருக்கு. ஆமா, வலுவிருக்கு, தெளிவிருக்கு. வாரியம்மா பயம் இருக்கு.

0: செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்ப செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
0: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருட

நேரில் நாம் இதுவரை கேட்டோம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் உயிரே உனக்காக திரைப்பட பாடல்கள். இனி தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம் மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து மீண்டும் மதுரத்தென்றல் சேவை செய்திகள் கேட்க இருக்கின்றோம். இணைந்திருங்கள்.

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப்பொருள் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 800,000 ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15 தேதி தொடங்கி 19 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு

0: வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 6:40. இனி கேட்கலாம் மதுரத்தின்றல்.

வீடு கடந்தவர் காடு கடந்தது நாடு கடந்திடுவாரோ, இல்லை வீண் வழி சொன்னவர் விரட்டும் தீயவர் கையில் அகப்படுவார்.

0: ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
1: ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை என்னும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தபில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 ஆண்டு கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 ஆண்டு படித்து அரசு தேர்வு ஏகக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424-2294-365 மற்றும் 94872-47-2720 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியது. சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசியா என்ற 18 வயது மகளும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசியா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியரின் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் 15ஆம் தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72,161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
0: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர்

0: 25 நிமிடம் 37 நொடிகள் தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நெல் தரிசில் பயறு வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பயிர் இனப்பெருக்க மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: நெல் தரிசின் பயிறு வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக கூற உள்ளேன். நெல் தரிசு என்பது நெல் அறுவடைக்கு பின் எந்த ஒரு பயிரும் பயிரிடப்படாத ஒரு நிலமாகும். நெல் பயிரிடப்படும் நாடுகளில் நிலத்தின் உற்பத்தி திறனை அதிகரிக்க நெல் தரிசானது முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய நிலமாக உள்ளது. நிலத்தின் ஈரத்தன்மை மற்றும் விவசாய பெருமக்களின் பொருளாதார மற்றும் சமுதாய காரணிகள் இந்த நிலத்தை பயனுள்ளதாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தெற்கு ஆசிய நாடுகளில் உள்ள 15 மில்லியன் ஹெக்டேர் நெல் தரிசில் 11 மில்லியன் ஹெக்டேர் நெல் தரிசானது இந்தியாவில் உள்ளது. இதில் 80% கிழக்கு மாநிலங்களிலும் மீதமுள்ள 20% தென் மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் உள்ளது. இதில் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 400,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் தரிசில் பயிர் செய்யப்படுகிறது. நெல் தரிசின் உற்பத்தியை அதிகரிக்க பயறு வகை பயிர்கள் இந்த நிலங்களில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த நிலத்தின் உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். பயறு வகை பயிர்கள் பொதுவாக குறைந்த வயதுடையதால் நெல் தரிசில் பயிரிட உகந்ததாகவும் நெல் வயலின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது. மேலும் இந்த நிலங்களில் பயறு வகை சாகுபடி செய்வதன் மூலம் அடுத்த நெல் பயிருக்கு தேவைப்படும் தழைச்சத்து அளவு குறைகிறது. பயறு வகை பயிர்களின் மூலம் நிலத்தில் உள்ள தழைச்சத்து அதிகரித்து அடுத்த நெல் பயிரின் மகசூல் அதிகமாகி உழவரின் வருவாயும் பெறுகிறது. இதை தவிர பயறு வகைகளை நெல் தரிசில் பயிரிடுவதால் மண்ணின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மைகள் அதிகரித்து மண்ணின் தரம் உயர்கிறது. பயறு வகை பயிர்களிடம் உள்ள தன்மைகளான அதிதீத வளர்ச்சி, விரைவான முதிர்ச்சி மற்றும் பரந்த இலைப்பரப்பினால் மண்ணை மறைக்கும் தன்மை மற்றும் ஆழமாக வேறு புகும் தன்மை ஆகிய பண்புகள் நெல்லின் அறுவடைக்கு பின் உள்ள குறைந்த ஈரத்தன்மையை பயன்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தமிழ்நாட்டில் நெல் தரிசில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. பொதுவாக உளுந்து மற்றும் பாசி பயிறு வகைகள் நெல் தரிசில் பயிரிட ஏற்ற பயிர்களாகும். பொதுவாக நெல் டெல்டா மாவட்டங்களான காவேரி மற்றும் தாமிரபரணி ஏரியாவில் இந்த பயிர்கள் நெல் தரிசில் பயிரிடப்படுகின்றன. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பெரும்பாலும் நெல் தரிசில் இந்த பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. இந்த நெல் தரிசில் பயிர் வகைகள் பயிரிட டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள் ஏற்றவை. விதை அளவானது பாசிப்பயிருக்கு 20 கிலோவாகவும் உளுந்திற்கு 25 கிலோவாகவும் இருக்கிறது. விதைக்கும் முறையானது நெல் அறுவடைக்கு 7 முதல் 10 நாட்கள் முன்பு பயறு விதையை நெற்பயிரின் மேல் தூவி விட வேண்டும். அப்பொழுது மண்ணின் தன்மையானது பசை போன்று இருக்க வேண்டும். நிலத்தில் தண்ணீர் நிற்கக்கூடாது. தூவும் போது உருண்டு ஓடக்கூடாது. இவ்வாறு விதைக்கும் போது விதை முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. அடுத்ததாக அறுவடை செய்யும் போது நெற்தாள் பயறு வகை பயிருக்கு மேல் இருக்குமாறு அறுவடை செய்ய வேண்டும். நெல் அறுவடை செய்த பின்பு நீர் பாய்ச்ச தேவையில்லை. இடைப்பட்ட சாகுபடி முறைகள் தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பயிர் பூக்க தொடங்கும் போது இலை தெளிப்புக்காக டிஏபி 2% ஒரு முறையும் அடுத்து 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் பரிந்துரை செய்யப்படுகிறது. அல்லது பல்ஸ் வண்டர் ஒரு ஹெக்டேருக்கு 5 கிலோ அளவில் பூக்கும் நேரத்தில் பரிந்துரை செய்யப்படுகிறது.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை நெல் தரிசில் பயிர் வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
0: நேரம் 7:30 தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் எலுமிச்சையில் பூச்சிகள் மேலாண்மை குறித்த தகவல்கள் வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலைத்துறை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணன் அவர்கள்.
1: எலுமிச்சையை தாக்கும் பூச்சிகளை இரண்டு வகையாக பிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் கடித்து உண்ணும் பூச்சிகள். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுவினி, இலைப்பேன், சிலிட் பூச்சி மற்றும் சிலந்தி பூச்சிகள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பூச்சிகள் வந்து கடித்து உண்டு சேதத்தை உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல நோய்க்காரணிகளை பரப்பும் பூச்சிகளாகவும் இருப்பதால் இது முக்கியத்துவம் உள்ள பூச்சிகளாக இருக்கிறது. இதனால் பொருளாதார சேத நிலையும் அதிகமாக இருப்பதால் மகசூல் இழப்பீடும் ஏற்படக்கூடிய நிலையில் உள்ளதால் இந்த பூச்சிகள் பற்றிய விரிவாக அதன் அறிகுறிகள் என்ன, அது எந்த நோய்களை எல்லாம் பரப்புது, அதை எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் கருப்பு ஈ மற்றும் மாவு பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறித அளவில் தான் வந்து சேத்தை உண்டு பண்ணுது. இருந்தாலும் அந்த பூச்சிகளை பற்றியும் விவசாயிகள் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சிறிதளவு சேதத்தை உண்டு பண்ணிய பூச்சிகள் வந்து காலநிலை மாற்றத்தினால் அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளதால் அதை பற்றியும் நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம். முதலாக அசுவினி. இந்த அசுவினி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இலைகள், பூக்கள் மற்றும் காய்களில் வந்து காம்புகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கூட்டமாக தென்படும். இந்த அசுவினிகள் எப்படி உண்ணும் அப்படின்னா இதை வந்து சாருஞ்ச பூச்சிகள் வகையில் வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து செடிகளில் உள்ள பாகங்களில் வந்து சாரை உறிஞ்சி சேதத்தை உண்டு பண்ணுது. இந்த பச்சையத்தை வந்து இது உறிஞ்சி உண்ணக்கூடிய பூச்சிகளாக இருக்கிறதுனால பச்சையம் போகிறனால இலைகள் மஞ்சளாக மாறிவிடும். மற்றும் இது கூட்டமாக இருந்து அதன் சாறுகளை உண்டு வாழ்வதால் அந்த இலை வந்து கிண்ணம் போல மாறிவிடும். இந்த பூக்களை தாக்கும் போது பூக்கள் வந்து உதிர்ந்து விடக்கூடிய நிலை உண்டு பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இதோட எச்சத்துல வந்து இனிப்பு திரவம் வெளிவருவதால இது வந்து கருப்பு கலர் பூஞ்சானம் வந்து அந்த இலைகள் மேலையும் அந்த அது உண்ணக்கூடிய பாகங்கள் மேல பரவுவதால பல சேதங்கள் உண்டாகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இலைகள் மேல வந்து இந்த கருப்பு பூஞ்சானம் வரனால ஒளிச்சேர்க்கை வந்து நடக்கிறது வந்து தடுத்து நிறுத்தப்படுது. அதனாலே மகசூல் இழப்பீடு ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக அது வந்து செடிகளுக்கு வந்து டைரக்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நேராக வந்து பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய முறை. இது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நச்சு உயிர்களை பரப்பும். டிட்டிசா அப்படிங்கிற ஒரு நச்சு உயிரியை பரப்பக்கூடிய ஒரு பூச்சியாகவும் இருக்கு. இது எப்படி அந்த நச்சு உயிரியை பரப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சாறு உறிஞ்சு அந்த செடியிலிருந்து எடுத்து உண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறனால அந்த சாறு மூலம் அந்த நச்சுயிரி இதோட வாய் பகுதிக்கு போய் அது வந்து திடகார்த்தமா இருக்கிற நல்ல செடிகள்ல திரும்ப போய் அதோட வாய் வச்சு திரும்ப பச்சையத்தை வந்து உறிஞ்சும் போது அந்த நோய் நச்சுயிரி வந்து நல்ல செடிகளுக்கும் பரப்பக்கூடிய நிலை இருக்கிறனால இது வந்து அதிகமாக சேதத்தை உண்டு பண்ணுது உங்களுக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும். அடுத்து முக்கியமான பூச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைப்பேன். இது பேர் இலைப்பேனாக இருந்தாலும் இந்த பேன் வந்து காய்களையும் தாக்கக்கூடிய நிலை இருக்கு. இந்த பேன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இலைகளை சுரண்டி வந்து சுரண்டும் போது உங்களுக்கு வந்து இலைகளிலிருந்து வரக்கூடிய பச்சையும் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து உறிஞ்சி உண்ணக்கூடியது. இதே மாதிரி காய் பச்சையாக இருக்கும் போதும் என்ன பண்ணுன்னா அதை சுரண்டி அதிலிருந்து வரக்கூடிய பச்சையத்தை வந்து அது வந்து உறிஞ்சி குடிக்கும். இது மாதிரி சாறை உறிஞ்சி குடிக்கிறனால இலைகளில் அது சுரண்டன பகுதி மற்றும் காய்களில் அது சுரண்டன பகுதி வெள்ளை கீற்றுகளாக வந்து தென்படும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சில்லிடு பூச்சி. இந்த சில்லிடு பூச்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகளில் இளம் தளிர் இருக்கு இல்லைங்களா, அந்த இளம் தளிரில் கூட்டமாக இருந்து சாறை உண்ணக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் பூக்களையும் இது அசுவினி போலவே சாறை உண்டு குடிக்கக்கூடியது. இதனால் வந்து உங்களுக்கு நுனி வந்து கருகி போய் காஞ்சி போயிடும். அதே மாதிரி பூ

பூக்கள் உதிர்ந்து போயிடும். இதுவும் வந்து அசுவினி மாதிரி உங்களுக்கு வந்து பச்சையை நோய்கள் பரப்பக்கூடிய, ஆங்கிலத்தில் கிரீனிங் சொல்லுவோம், அந்த நோயை பரப்பக்கூடிய காரணியாக வந்து இருக்கிறனால இதோட சேதம், இது பாதிக்கப்பட்ட தோப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு செயல இந்த பூச்சியோட தாக்குதலும் இருக்கும், அந்த நோய்களோட தாக்குதலும் வந்து அதிகமாக தென்படும். இந்த மூணு சாரூரிஞ்ச பூச்சிகளை எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த சாரூரிஞ்ச பூச்சிக்கு வந்து நம்ம போகலாம். முதல்ல அசுவினி. இந்த அசுவினி எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசுவினிக்கு வந்து பிடித்த நிறம் வந்து மஞ்சள். ஸோ மஞ்சள் ஒட்டும் பொரிய வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 10 அளவுல வச்சு கண்காணிக்கவும் செய்யணும், அதுல ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்தலாம். இப்ப கண்காணிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம அதுக்குரிய மேலாண்மை முறைகளை உடனே எடுத்துடலாம். அப்படி கண்காணிச்சு அந்த தோப்புகள்ல அந்த எலுமிச்சு மரங்கள்ல நிறைய வந்து உங்களுக்கு அசுவினி தென்படுது அப்படின்னா, நிறைய விவசாயிகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது கெமிக்கல்ல எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தாமையும் நமக்கு வந்து நிறைய பயிர்களை வந்து பயிரிடுறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அங்கக வேளாண்மை செய்கிற விவசாயிகளுக்கு வந்து இந்த பூச்சிகள் வந்து இந்த பூச்சிகள் வந்து மஞ்சள் அட்டையில் வந்து ஒட்டியிருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே உடனே வந்து நம்ம மேலாண்மை முறைகளை கையாளணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, வேப்ப எண்ணெய் 3% அல்லது வேப்ப எண்ணெய் விதையோட சாறு 5% நீங்கள் தெளிக்கணும். இது வந்து சேத அறிகுறிகளுக்கு மேலே தென்படுது, உங்களுக்கு நிறைய மஞ்சளான இலைகள் தென்படுது, உங்களுக்கு அட்டையில் வந்து நிறைய அசுவினிகள்லாம் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ப்ளஸ் நீங்கள் வந்து நம்ம இந்த பூச்சியை மேலாண்மை பண்ணுறதுக்கு வந்து பூச்சிக்கொல்லிகளை அடிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன பூச்சிக்கொல்லிகள் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாமீதாக்சான் வந்து 1 10 லிட்டருக்கும் அல்லது இமிடாக்ளோபிரிட் வந்து 10 லிட்டருக்கு 5 mg அளவில் கைத்தளிப்பான வச்சு இந்த பூச்சிகள் தென்படுற இலைகள் பூக்கள் காம்புகள் இதில் எல்லாம் வந்து படுற மாதிரி நம்ம தெளிக்கணும். இது ஊடுருவி பாயக்கூடியதுங்கிறனால இந்த பூச்சிகள் எங்கே நகர்ந்தாலும் எங்கெல்லாம் சாரை குடிக்குதோ அங்கே வந்து இந்த நச்சுத்தன்மை வந்து பச்சையத்து மூலமாக இந்த பூச்சிக்கு சென்று இதை வந்து கொல்லக்கூடிய நிலை ஏற்படும். இதே தான் வந்து நமக்கு சில்லிடு பூச்சிக்கும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கும் இமிடாக்ளோபிரிட் அல்லது தயாமீதாக்சான் இங்கே தெளிக்கலாம். இந்த இலை பேனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் ஓட்டும் பொறி வச்சு அசுவினியை வந்து கண்காணித்த போல இந்த இலைப்பேனை வந்து நம்ம நீல நிற அட்டைகளை வச்சு நம்ம கண்காணிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த பூச்சிக்கு வந்து நீல நிற அட்டை தான் தென்படும். அறிகுறிகளும் வேற மாதிரி தென்படும், இதை கண்காணிக்கும் முறையும் மாறுபடும். இப்போ வந்து ப்ளூ அந்த நீல நிற அட்டையில் வந்து இந்த பேன்கள் அதாவது தாய்ப்பூச்சிகள் வந்து ரெக்கை உள்ள பூச்சிகள் அதெல்லாம் வந்து ஒட்டி இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தயாமீதாக்சான்கிற மருந்து அல்லது வேப்ப எண்ணெய் வந்து அங்கக வேளாண்மை வந்து இந்த எலுமிச்சை பயிரிடுறோம் அப்படிங்கிற நிலையில் வேப்ப எண்ணெய் வந்து 1 லிட்டருக்கு 3 mg அளவில் இலைகள், இது இலைகள்லேயும் இருக்கும் காய்கள்லேயும் இருக்கும், அதனால இதெல்லாம் இலைகள் மற்றும் காய்களில் பரவும்படி வந்து நம்ம கைத்தளிப்பான வச்சு தெளிக்கணும். அடுத்து முக்கியமான சாரூரிஞ்சிற பூச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பூச்சி வகையில் சிலந்தி பூச்சி. இந்த சிலந்தி பூச்சி வந்து நமக்கு இலைகள்லையும் காய்களையும் பாதிக்குது. இந்த இலைகளில் வந்து இது கூட்டமாக இருந்து சாரை உறிஞ்சறனால முதல் அறிகுறியாக இலைகள் மேல் பரப்பில் வந்து புள்ளிகள் தென்படும். அது வந்து நாளடைவில் எல்லா புள்ளிகளும் சேர்ந்து இலையை கருக வைக்கும். இதே காய்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட்டமாக இருந்து சாரை உறிஞ்சி குடிக்கிறனால அந்த காய்களில் இருக்கிற அனைத்து நீர்ச்சத்தும் இந்த பூச்சிகள் எடுத்துக்கிறனால அந்த காய்கள் உங்களுக்கு கடினமாக தென்படும். இதை வந்து அறுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் இருக்க நீர்த்தன்மை குறைஞ்சனால நமக்கு வந்து இந்த காய்கள் கடினமாக இருக்கும். இதை வந்து அறுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இருக்கிற நீர்ச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து சந்தைப்படுத்த முடியாத அளவுக்குல இந்த காய்கள் அமைஞ்சிடும். ஸோ இந்த பூச்சியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அறிகுறிகளை வந்து நம்ம சின்ன காய்களாக இருக்கும் போதோ அல்ல இலைகளில் நீங்கள் பார்க்கும்போதோ வந்து வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 mg அளவில் தெளித்து நம்ம வந்து மேலாண்மை செய்யலாம். அல்லது வந்து இந்த சிலந்தி பூச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக இதுக்குரிய பிரத்யேகமான மருந்தான டைஃபென்தியூரான் வந்து 1 லிட்டருக்கு 2 g என்ற அளவில் போட்டு கைத்தளிப்பான் கொண்டு நம்ம தெளிக்கணும். இதுதான் வந்து முக்கியமான சாரொறிஞ்சும் பூச்சிகள். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடித்து உண்ணும் பூச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடித்து உண்ணும் பூச்சிகளில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இலை துளைப்பான். இந்த இலை துளைப்பானுங்கிறது வந்து இதோட தாய் பூச்சி வந்து ஒரு அந்து பூச்சி. இந்த அந்து பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனச்சேர்க்கை பண்ணதுக்கப்புறம் இலைகளில் வந்து நடுவில் மேல் பரப்பை வந்து எடுத்துட்டு அதுக்கு உள்ளார முட்டையை வச்சிடும். இந்த முட்டையிலிருந்து வெளிவர புழுக்கள் வந்து உள்ள இலைகளை குடைந்து கொண்டு போகும். குடையும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைகளை சுரண்டி உண்ணும். இந்த மாதிரி பச்சைகளை சுரண்டி அது குடைஞ்சிட்டு போகிறனால அந்த இலைகளில் உங்களுக்கு வெள்ளை கீற்றுகளாக பாம்பு போன்ற வடிவில் வந்து அறிகுறிகள் தென்படும்.

0: இந்த மாதிரி அறிகுறிகள் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேதம் அதிகமாக இலைகள் வந்து முற்றிலும் காய்ந்து போய் கீழே விழுந்துடும். இதுதான் முக்கியமான அறிகுறி. இந்த மாதிரி இது சேதத்தை உண்டு பண்ணுறனால இலைகள் குடைந்து அது பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இரண்டாவதாக இதுவும் வந்து ஒரு நச்சுயிரியை பரப்புறதுக்கு வழிவகுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் கேங்கர். இது ஒரு பாக்டீரியானால வருது. இது இலைகளில் வந்துச்சு அப்படின்னா அடுத்து காய்கள்லேயும் வரும். அந்த காய்களில் வந்து உங்களுக்கு குமிழ் குமிழாக பருவு போன்ற அறிகுறிகள் தென்படும். அதுவும் நம்ம வந்து அந்த மாதிரி பழங்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சந்தைப்படுத்த முடியாது. இது வந்து நம்ம அசுவினி சில்லிடு பூச்சி மாதிரியேன்னு உங்களுக்கு மறைமுகமாகவும் சில சேதத்தை உண்டு பண்ணுது. அதனால இது முக்கியமான பூச்சியாக நம்ம கருதுறோம்.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை எலுமிச்சையில் பூச்சிகள் மேலாண்மை குறித்த தகவல்கள் வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சோன்யா கண்ணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு 7:30 மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் வில்வ மரம் குறித்து தெரிந்து கொள்வோம். வில்வப்பழம் அதன் கடினமான ஓடு, ஏராளமான விதைகள் காரணமாக இனிப்பு பழமாக பிரபலமடையாமல் இருந்தது. ஆனால் சமீப காலமாக அதன் மருத்துவ குணம், புத்துணர்ச்சியூட்டும் தன்மையின் காரணமாக பிரபலமாகி வருகிறது. வில்வ மரம் 6 முதல் 8 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதனுடைய பழங்கள் அதிக நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்ததாக உள்ளது. பழத்தில் அதிக அளவில் உள்ள நார்ச்சத்து, தாது உப்புக்கள், தாவர ரசாயனங்கள், வைட்டமின்கள் போன்றவை ஆரோக்கியத்திற்கு நன்மை தருகிறது. இந்த மரத்தின் வேர், பட்டை, இலை, பூக்கள், பழங்கள், விதைகள் உள்ளிட்ட அனைத்தும் மருத்துவ குணங்களுடன் விளங்குகின்றன. எனவே பல்வேறு வகையான ஆயுர்வேத மருந்து தயாரிப்புகளில் இவை பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரம் அனைத்து வகையான மண்ணிலும் நன்றாக வளரும். நீர் தேங்கும் நிலங்களில் சாகுபடி செய்ய வேண்டாம். மண்ணின் கார அமிலத்தன்மை 5 முதல் 9.5 வரை உள்ள நிலங்கள் இதன் சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது. NP5, NP7, NP6, NP9, NP16, NP17, CISHB1, CISHB2, பந்த் அபர்ணா, பந்த் சிவானி, பந்த் சுஜாதா, பந்த் ஊர்வசி, கோமயாசி, தார் திவ்யா மற்றும் தார் நீல்காந்த் போன்ற உயர் விளைச்சல் ரகங்கள் இதில் உள்ளன. இது மென்தண்டு ஒட்டுமுறை மற்றும் பகுதி மொட்டுக்கட்டுதல் முறை மூலம் பயிர்பெருக்கம் செய்யப்படுகிறது. வழக்கமாக 1 வயதுடைய நாற்றுக்கள் மொட்டு கட்டுவதற்கு வேர்ச்செடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. பருவமழை துவங்கும் முன் மே முதல் ஜூன் மாதங்களில் 1 மாத வயதுடைய ஒட்டு செடிகளை பயன்படுத்தி இயற்கையாக இருக்கும் இடத்தில் மொட்டு ஒட்டு போடுவது 95% வெற்றியை தருகிறது. அதே நேரத்தில் மென்தண்டு ஒட்டு கட்டும் முறை 85% வெற்றியை அளிக்கிறது. மென்தண்டு பகுதி மொட்டு கட்டும் முறை 85% வெற்றியை தருகிறது. மார்ச் முதல் வாரத்தில் பாலித்தீன் பைகளில் விதைக்கப்பட்ட விதைகளை மழை தொடங்குவதற்கு முன், அதாவது மே முதல் ஜூன் மாத இறுதியில் மொட்டு கட்டுவதற்கு வேர் தண்டுகளாக பயன்படுத்தும் போது வறண்ட மானாவாரி சுற்றுச்சூழலில் 75% வெற்றியை கொடுக்கும். ஒட்டுக்கட்டிய கன்றுகள் 10 முதல் 18 மாதங்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பொதுவாக 8x8 மீட்டர் இடைவெளியில் ஹெக்டேருக்கு 155 மரங்கள் சராசரியாக நடவு செய்ய ஏற்றது. செடி ஒன்றிற்கு தொழு உரம் 10 கிலோ, 50 கிராம் தலைச்சத்து, 25 கிராம் மணிச்சத்து, 50 கிராம் பொட்டாசியம் ஆகிய உரங்களை ஆண்டிற்கு இட வேண்டும். வளம் குறைந்த மண்ணில் இம்மரத்தை சாகுபடி செய்யும் போது மரங்கள் துத்தநாக குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்ற வாய்ப்பு உள்ளது. எனவே சிறிதளவு துத்தநாக சல்பேட், அதாவது 10 கிராம் உரத்தை இடும்போது மரங்கள் பச்சை இலைகளுடன் வீரியமான புதிய வளர்ச்சியை ஏற்படுத்தி நல்ல பழங்கள் உருவாகி முதிர்ச்சியடையும். பொதுவாக காய்க்கும் தோட்டங்களில் மரங்களுக்கு அதிக அளவில் தேக்கி நீர் பாசனம் செய்யக்கூடாது. மழையை நம்பி சாகுபடி செய்யப்படும் நிலங்களில் நீர் பாசனம் இல்லாமலேயே வில்வ மரத்தை வெற்றிகரமாக சாகுபடி செய்ய முடியும். சிறந்த வளர்ச்சி, காய்ப்பு மற்றும் மர மேம்பாட்டிற்கும் பாசன நீரை சேமிப்பதற்கும் சொட்டு நீர் பாசன முறையை கையாள வேண்டும். காராமணி, அவரை, மொச்சை பயிர்களை கொண்டு ஊடுபயிர் சாகுபடி செய்யலாம். இதனால் மண்ணில் கரிம கார்பன் அளவை அதிகரிக்க முடியும். மண்ணை இலகுவாக்கி நீர் பிடிக்கும் திறனை அதிகரிக்கலாம். புதிதாக அமைக்கப்பட்ட வில்வ பழ தோட்டத்தில் முதல் 5 ஆண்டுகள் வரை ஊடுபயிர் செய்வதால் மர வளர்ச்சியில் எந்த பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தாது. மானாவாரி

0: நிலப்பகுதிகளில் வில்வத்தை அடிப்படையாக கொண்ட ஊடுபயிர் சாகுபடி முறை வறட்சியில் பயிர் இழப்பை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை, புற்று கண்டு கிணறு வெட்டு. புற்று கண்டு கிணறு வெட்டு, இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன், இயற்கை விவசாயத்தின் முக்கிய அம்சம் இயற்கை உரங்களை மட்டும் உபயோகப்படுத்துவது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணு மணியும் நிகழ்ச்சி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு

பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ டியான் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தின்றல் தொடர் இசையாக.

0: 30 நிமிடம்.
1: ஹலோ, வணக்கம். ஆகாஷ்வாணி கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரையும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைவது நான், உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியோடு இணைந்த இனிய வசந்த கால நினைவுகளை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி. தண்டபாணி அவர்கள். வாங்களேன், நிகழ்ச்சிக்கு போவோம்.

0: இந்த வானொலியோட இருக்கக்கூடிய தொடர்பு வந்து இன்னமும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு.
1: அது கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும் சார். நான் செய்தி, அறிவியல் நிகழ்ச்சிகள், அப்புறம் லிட்டரரி டிஸ்கோர்ஸ், மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ், உபன்யாசம், இதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். டிராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் சார் சுதர்ஷன் சாரோட டிராமாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, முத முதல்ல வானொலி கேட்ட நினைவு, அதாவது சின்ன வயசுல என்ன வயசு இருக்கும் ஐயாவுக்கு?
1: நான் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும் சார். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ பழசு இருந்தது, அதை எங்கள் பெரியப்பா ரிப்பேர் பண்ணி அது கொடுத்தார். அது வால்வ் ரேடியோ, அது வந்து அதில் வித் பாரதி எல்லாமே எடுக்கும், செய்தி நிறைய கேட்போம். சாம்பசிவன், வெங்கட்ராமன், சரோஜ நாராயண் சுவாமி, விஜயம், இவங்கெல்லாம் டெல்லி நியூஸ் ரீடர்ஸ், பியூட்டிஃபுல் ரீடர்ஸ், ரொம்ப அழகாக செய்தி படிப்பாங்க. எனக்கு சென்னை மாநில செய்திகளில் ரொம்ப பிடிச்சது பத்மநாபன் சார். மற்றவங்களும் பிடிக்கும், ஆனால் பத்மநாபன் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு. ரொம்ப வேகமாக படிப்பார், நிறைய செய்திகள் இருக்கும் அதில் பத்மநாபன் சாரோடது. செல்வராஜ் அவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்று நான் சொல்லணும் சார், துளசி ஜெயராமன், ஆர் நாகராஜன், கூத்தபிரான், பார்வதி ராமநாதன், இவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
0: இல்லை, ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் சொல்கிறீங்க, எங்களுக்கே எதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கேட்கலாம் போல. அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இங்கே வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க.
1: நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்களோடது, ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நாங்களாம் கேட்போம். அப்புறம் நிறைய பாட்டெல்லாம், பக்தி பாட்டெல்லாம் தான் நான் நிறைய கேட்போம்.
0: பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சிறுவர்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வானொலி கேட்ட அனுபவம், எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க, பாப்பா மலர், முத்துக்குவியல், அப்புறம் சிறுவர் சோலை, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி நான் அதில் இருக்க நிறைய துணுக்குகள் எல்லாமே சொல்லுவாங்க. அதில் வந்து ரா ஐயாசாமி, ஆர் ஐயாசாமி வானொலி அண்ணா, அதில் கூத்தபிரான், ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப கவர்ந்தவங்க சார்.
0: அப்போது நீங்கள் விவரம் தெரிஞ்சு, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது விவரம் தெரிஞ்சு ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
1: ஏன்னா ஆமாம்,
0: நீங்கள் சொல்லும்போது தெரியுது உங்கள் குடும்பமே வந்து வானொலியோடு.
1: ஆமாம், வானொலி
0: தான் வாழ்ந்துட்டு.
1: ஆமாம் ஆமாம், அப்புறமா தொலைக்காட்சி வந்ததுலேருந்து தொலைக்காட்சி செய்திகளில் தான் கான்சன்ட். ஆனால் வானொலி செய்தியும் நான் கேட்டுட்ருப்பேன், காலையில் கீழே வந்து தொலைக்காட்சி போடுறதுக்கு பதிலாக வானொலி செய்திகள் தான் நான் கேட்டுட்ருப்பேன். அதில் ரொம்ப நல்லா இருக்கும் சார் வானொலி செய்தி. அப்போலாம் ரொம்ப விவரமாக நிறைய பத்மநாபன் சார்லாம் ரொம்ப விவரமாக படிப்பார், செய்தி நிறைய செய்திகள் இருக்கும்.
0: இல்லை கண்டிப்பாக, இப்போ வானொலி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: கண்டிப்பாக,
0: நீங்கள் வந்து வானொலி கேட்க ஆரம்பித்த காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சியை உங்களை ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் இந்த விஷயத்தை நல்லா மறக்க முடியாதுன்னா வானொலியில் எந்த நிகழ்ச்சியை சொல்லலாம்?
1: புகையும் புரியும், அது மாதிரி நிறைய சித்திரங்கள் போடுவீங்க இந்த 20 அம்ச திட்டம் பற்றி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி இருந்த புகையும் பொரியும், அது நிறைய 20 நிமிஷம் 30 நிமிஷம் சித்திரமெல்லாம் போடுவாங்க.
0: உங்களுடைய பள்ளி பருவம் பற்றி சொல்லுங்கய்யா.
1: பள்ளி பருவத்தில் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி எல்லாருக்கும் கேட்கும்போது அவங்க அதில் கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்டு நான் ரொம்ப அவ்வளோவாக கேட்க மாட்டேன், ஒரு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு பட்டும் படாமல் தண்ணியில் தாமரை போல் அப்படி இருந்துடுவேன் கிரிக்கெட் காமெண்ட்ரிலாம். ஆனால் அவங்கெல்லாம் கேட்டு கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நவ் ஃபார் த விஜுவலி சேலஞ்ச் கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் நடக்கிறது தான் இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரியினோட ஈர்ப்பு தான் அது, விளையாட்டு வர்ணனை இதெல்லாம். அப்புறம் இந்த கோயில் கும்பாபிஷேக வர்ணனைலாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார். இன்னொன்று வந்து நான் முக்கியமான இது வந்து சொல்லணும், பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் பெரியவங்கள்லாம் வானொலின்னு ஒரு புத்தகம் மாத இதழ் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க, வாரம் வார இதழ், அதில் வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அதோடு மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்களோட படம் பாடியோர்கள் பேர்கள் அதெல்லாம் அந்த இதழில் வரும், வானொலி மேகசின் இதழில் வரும். அது முக்கியமான ஒரு விஷயம், வானொலி இதழ்னு ஒன்று இருந்தது, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு மாதத்துக்குரிய நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி அதை புத்தகத்தில் அச்சடித்தாங்கன்றது எனக்கே இன்னும் வியப்பாக தான் இருக்குது நினைக்கும் போது.
0: அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்க?
1: வரக்கூடிய நிகழ்ச்சிகள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் வானொலி பத்தில் கட்டுரைகள், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் அந்த இதழில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணினா அந்த 7:30 மணி திரைக்காலத்தில் என்னென்ன பாட்டு, திருச்சியிலேருந்து அஞ்சல் பண்ணுவாங்க நாடகம், சூரியகாந்தியில் நல்லாவே இருக்கும் அதெல்லாம்.
0: கண்டிப்பாங்க, இப்போது வானொலி கேட்கும்போது நமக்கு தோணும் இத்தனை வருஷம் வானொலி கேட்டுட்டோம், அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும் வானொலிக்கிட்ட இருந்து. நம்ம கற்றதும் பெற்றதும்னு சொல்லுவாங்க இல்லையா, பெற்றதும் அந்த மாதிரி நீங்கள் கற்றது என்ன, பெற்றது என்ன வானொலிக்கிட்ட இருந்து?
1: வானொலியில் கற்றது நிறைய இருக்குது சார். நான் வந்து இப்படி ஒரு நாடகம் வானொலியில் நடிக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தனிக்கலை அப்படின்றத நாங்கள் எல்லாரும் உணர முடியுது. அது மாதிரி இசை பேருரை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகிறதுலேருந்து பார்த்து

0: ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா?
1: சார், நான் வந்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளி, வழக்கறிஞர் பி தண்டபாணி, விஷுவலி சேலஞ்ச் அட்வொகேட், சைதாப்பேட்டில் இருக்கேன். நான் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலாம் நான் மெயின், ப்ரீ லிட்டிகேஷன் கவுன்சிலிங், லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், இதெல்லாம் நான் ரொம்ப பரிட்சயம் உடையவன். நான் வந்து மற்ற எதுவும் தெரியும், அதில் மீடியேஷன், ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனில் நான் ரொம்ப பரிட்சயம் உள்ளவன், அதில் தேர்ச்சி பெற்றவன் நிறைய.
0: கண்டிப்பாக ஐயா, அதாவது வழக்கறிஞர் ஆகிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இருந்தால்

0: பத்திரம் வரைக்கும் போடுவாங்க. அதெல்லாம் இல்லை. இப்போது கற்றதெல்லாம் நிறைய அறிவியல் தொடர்பான செய்திகள், அதெல்லாம் நீங்கள் நிறைய அறிவியல் குறிப்புகள் எல்லாமே வானொலி தான் ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் தொலைக்காட்சி இருந்தால் கூட அது வானொலி மாதிரி ஒரு கருவி வரவே வராது. எப்போவுமே மக்கள் அது உணர்வாங்க.
1: இப்போது எவ்வளவு குரல் நீங்கள் வானொலியில் பல குரல்கள் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து உங்கள் மனசை தொட்டிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள்லாம் யாரை சொல்லலாம் அந்த காலகட்டத்தில்?
0: அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச அறிவிப்பாளர் வந்து கூத்துபிரான், அப்புறம் ஆர் நாகராஜன். லேடிஸில் வந்து சரஸ்வதி முகுந்தராமன், அப்புறம் ருக்மணி, அவங்களாம் நல்ல, வசந்தா கோபாலகிருஷ்ணன், அவங்களாம் நல்லா பண்ணாங்க. இங்கிலீஷ்லேயும் பண்ணாங்க, தமிழ்லேயும் பண்ணாங்க. இங்கிலீஷில் நளினி, லோகநாதன், அது மேற்கத்திய இசை கூட நிறையா கேட்போம் சார். மேற்கத்திய இசையெல்லாம் நல்ல போனியாம், அந்த மாதிரி டெய்லர், அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் கேட்போம். காலேஜில் இருக்கும்போது கூட அப்போது நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த நேற்று இந்த பாட்டு வந்தது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படின்னு எல்லோரும் பேசிப்போம். அது மாதிரி ரேடியோ வந்து இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஒரு உற்சாகமூட்டும் ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்ததுனால அதாவது அது மறைக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது.
1: ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகள்லையும் சரி, இந்த பட்டறைகள்லையும் சரி, ஆட்டோக்காரங்க, எங்கெங்கெல்லாம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய இருக்கிற இடத்துல வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வேலையும் ஆச்சு, நமக்கு பொழுதுபோக்கியாச்சு, இடையில ஒரு நியூஸ் கூட நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்மளுடைய தொழிலாளர்கள் விரும்பி கேட்கக்கூடிய வானொலியாக நம்ம ஆகாஷ்வாணி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் காதில் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும்,
0: அது
1: என்னைய பொழுதுபோக்கிக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு வேலையும் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு.
0: அது வந்து தட் இஸ் ரேடியோ. நகர்ப்புறங்கள்லையும் முன்னேறி வரக்கூடிய கிராமப்புறங்கள்லையும் அது ரேடியோ தான்.
1: அதனால தான் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையும் வானொலி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி தளமும் இருக்குது. அதில் வந்து நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கான வசதியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனை வானொலி கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
0: அதனால் நான் வரவேற்கிறேன் சார்.
1: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வந்து வானொலி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம்.
0: ஆனால்
1: இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை, வானொலி கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு ஒரு வழக்கறிஞராக நீங்கள் நினைக்கிறீங்க?
0: வானொலி கேட்கும்போது அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப மாறி, ரேடியோலாம் கேட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக இன்னமும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கயிறு கட்டில் படுத்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு சவுண்டை கம்மியாக வச்சுக்கிட்டு
0: வானொலி
1: அவங்களுடைய பிடிச்ச அந்த பழைய பாடல்களை
0: அது கேட்டுட்டு இருந்தாங்க, சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க.
1: உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டாயா மொட்டை மாடியிலையோ தனியாக ஒரு இடத்துல?
0: நாங்கள் அப்போல்லாம் பிக் ஃபேமிலி, இப்போ தான் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டுது. அப்போ வந்து எங்கள் சித்தப்பாலாம் எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிடுவார், ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம்
1: குடும்பத்தோடு.
0: ஆமாம், ஒரு சில பேர் கீழே படுத்துருவாங்க, ஒரு சில பேர் நாங்கள்லாம் ஒரு மெஜாரிட்டி எல்லாருமே மேலே பாய் போட்டு படுத்துட்டு மொட்டை மாடியில் சென்னை 1 இந்த 10 மணிக்கு விரும்பி கேட்ட பழைய பாடல்கள்லாம் போடுவாங்க, அது போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் கேட்டே இருப்போம். 11 மணிக்கு நியூஸ் வரும், அதெல்லாம் அப்படியே கேட்டுருவோம். வானிலை அறிக்கை வரும். உண்மையிலேயே வானொலியை பாராட்டத்தக்கது என்னென்னா வானிலை அறிக்கை தான் சார். அந்த வானிலை அறிக்கை வந்து சொல்லும்போது இப்போ புயல் வரும், ரேடியோ கேட்டு சொல்லுடா அப்படின்னு எல்லாம் பெரியமா எல்லாருமே சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை கேட்டு சொல்லு, இன்றைக்கி இருக்குதா மழை, நாளைக்கு வருமா, என்றைக்கு வரும், மழை போயிடுச்சா அப்படிலாம் கேட்பாங்க. அதனால் வானொலிக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆதிக்கம் இருக்குது சார்.
1: இப்போ நான் கேட்ட மாதிரி இப்போ அமைதியாக ஒரு சவுண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாட்டை கேட்போம் இல்லைங்களா ஒரு மொட்டை மாடியில், அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறப்போ நீங்கள் அதிகம் முணுமுணுக்கிற ஒரு பாடல்னா என்ன சொல்லுவீங்க அந்த காலத்தில்? என்ன பாடலில் வந்து நீங்கள் அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பீங்க?
0: எம்ஜிஆர் பாட்டு, நான் ஆணையிட்டால் நான், அப்புறம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் எனக்கு.
1: பாடுவீங்களா?
0: பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ வராது சார்.
1: உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடினா நாங்களும் கேட்போம்.
0: பாட்டா?

0: எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எம்ஜிஆர் வந்து அவர் மக்களோட நம்பிக்கையை பெற்றதுனால அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு.
1: ஓ, நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், அதுக்கு

0: இடையில வானொலிக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க?
1: நைட்டு தான், நான் நைட்டு தான் முக்கால்வாசி கேட்பேன். 8:30 மணி மாடிக்கு ரூம் போயிட்டேன்னா வானொலி ஃபுல்லாக 9:30 10 மணி வரைக்கும் கேட்டுடுவேன். அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் 5 மணிக்கு ஆனால் எழுந்த உடனே வானொலி சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவேன். சென்னை 1 போட்ட உடனே வந்தே மாத்திரம், நாகஸ்வரம், அப்புறம் நிகழ்ச்சி குறிப்பு, அதுக்கப்புறம் பக்தி பாட்டு, அப்புறம் நியூஸ் 6:30 மணிக்கு, அப்புறம் 7 மணிக்கு அந்த இது ஏதாவது அறிவியல் தகவல், அப்புறம் தமிழ், அப்புறம் டாக்டர் பேசுகிறது 7:25, அப்புறம் நகர்வலம், அப்புறம் மடல் மாணிக்கம், இன்று ஒரு தகவல். அதுதான் வானொலியினோட தாக்கம். எது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட இன்று ஒரு தகவல். அதை தான் பெரும்பான்மையான மக்கள் விரும்பி விரும்பி விரும்பி விரும்பி கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் அதை என்றைக்குமே அது ஆர்கைவ்ஸில் இது பண்ணணும். அந்த பழைய நாடகங்கள் என்கே மூர்த்தி, பார்வதி ராமநாதன், ஆர் நாகராஜன் இவங்கெல்லாம் நடித்த நாடகங்கள், அப்புறம் கூத்தபிரான் சார், இப்போது இருக்க சுதர்ஷன் சார் நடித்த நாடகங்கள்லாம் நீங்கள் போடணும். அதே மாதிரி அவங்க படித்த நாவல்கள்லாம் வானொலி களஞ்சியத்துலேருந்து எடுத்து போடணும்.
0: கண்டிப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆப்ஷனும் நானே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வானொலியில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நாடகம், பாட்டு, விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி, இல்லை நம்ம கர்நாடக இசை, இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு முதல் நாடகம்,
0: நாடகம் தான்.
1: அதுக்கப்புறம் விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சிகள் நிறைய பிடிக்கும்.
0: இதுக்குமே ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஒன்று தான் சொல்லணும்.
1: ஓ, ஒன்று தான் சொல்லணுமா?
0: நாடகம் தான். அப்போ உங்களுக்கு
1: நாடகம் தான் முதல். நாடகங்கள், சமூக நாடகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரித்திர நாடகங்கள் ரெண்டாவது. வானொலியை வந்து விட்டுறக்கூடாது. சமூக ஊடகங்கள் வந்தாலும் கூட வானொலிக்கு தனித்தன்மை இருக்குது.
0: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு கேள்விங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வானொலியை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்கள்.
1: வானொலியில் உதாரணமாக மகளிர் வந்து அவங்களுக்குரிய சட்ட விதிமுறைகள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்கணும். முதியோர்களுக்குரிய நிகழ்ச்சிகள்லாம் கேட்கணும்.
0: நன்றிங்க. இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு இணைந்து உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
1: நன்றி சார் உங்களோட உரையாடுறதுக்கு.
0: நன்றிங்க சார். இப்போ நேயர்களே, இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் வானொலிக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு வந்து அழகாக நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். வானொலியோடு என்னென்ன அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெளிவாகவே சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன்.
2: தொடர்வது திரைகானம். சித்ரா குழுவினருடன் சாமி திரைப்படத்தில் இருந்து பாடியுள்ள பாடலை கேட்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் ஆஷாணி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: இந்த பாரம்பரிய பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பிசினஸை எத்தனை ஆண்டுகளாக நீ பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பிசினஸை வந்து நடத்திட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷம் ப்ராப்பரான R&D ஒர்க் பண்ணிட்டு தான்

0: இந்த 2 வருஷ ஜேர்னியை வந்து தொடங்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமுமே ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம், இது இப்படித்தான் போகணுன்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது இந்த ப்ராடக்ட் கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு.
1: 2 வருஷத்துல வந்து ஃபாரின் போகிற அளவுக்கு நல்ல ஒரு தொழில முன்னேற்றம் காட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய பொருட்கள் ஹேண்ட்மேடா இல்ல மெஷின் மேடா?
0: எல்லாமே ஹேண்ட்மேட் தான். பிகாஸ் ஈவில் பேக்கெட்ஸ் ஒன்னு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்லயே இல்ல. நாங்க பண்ணும்போது
1: ஈவில் பேக்கெட்ஸ் என்ன சொல்றீங்க?
0: திருஷ்டி சுத்தி போடுற பேக்கெட்ஸ். அத வந்து அபார்ட்மெண்ட் யூசேஜ்ல உள்ளவங்க எல்லாம் வந்து கல்லு படுத்து மிளகா வெடுத்து வெண்கடுகு சேர்க்கணுமா இந்த மாதிரி பெரிய ப்ரொசீஜர்னா தெரியாம இருந்தது. சோ அவங்களுக்கு வந்து எப்படி ஈஸியா கொண்டு போய் கொடுக்கலான்றத வந்து ஈவில் பேக்கெட்ஸ் ஒரு சின்ன பேக்கெட்ஸ் சாதாரணமா ஒரு விஷயமா ஆரம்பிச்சோம். இதுக்காக என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க கம்பெனியே ஹையர் பண்ணி எங்களுக்காக அந்த அவுட்டர் பேக்கெட் செய்யறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சோம். அது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவா இருந்தது. எங்க ப்ராடக்ட்டும் பூஸ்ட் அப் ஆச்சு.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது 10,000 ரூபாயில ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்து வளரக்கூடிய ஒரு தொழில் முனைவோர், ஒரு உமன் ஆண்டர்பிரனர் வரீங்க. இப்போ எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த கட்டமா கொண்டு போவோம். இப்போ ஒரு பிரான்ச் நான் வச்சிருக்கேன், அடுத்த ஒரு சில வருடங்கள்ல 2 பிரான்ச்சா மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. அந்த வகையில உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க?
0: இப்போ வரைக்கும் நாங்கள் ஆன்லைன் கஸ்டமர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. அதில் முக்கியமாக ஒரு நம்பிக்கையான ப்ராடக்டாக வளரணும், ஒரு பிக் பிராண்டாக வளர்க்கணும். ஸ்மால் பிஸ்னஸாக இருந்து ஒரு பிக் பிராண்டாக கொண்டு போகிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. நிறைய அவுட்லெட் ஸ்டோர்ஸ் வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. இப்போ நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வெள்ளை இருக்கு அரங்கான் கயிறு, வெள்ளை இருக்கு பிரேஸ்லெட்டு, சாம்பிராணி தூள், பஞ்சக்காவிய தூப முறைகள், அதுக்கப்புறம் வந்து மைப்பொட்டு, வசம்பு கயிறு, அப்புறம் குழந்தைங்களுக்கான அரங்கான் கொடி, இது எல்லாமே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா எல்லா குழந்தை பிறந்த வீட்லயும் வந்து எங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்ன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. இதுக்கான முயற்சி தான் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ நீங்க வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இ வரைக்கும் படிச்சுட்டு அது தொடர்பு இல்லாத ஒரு பாரம்பரிய பொருட்களை வச்சு சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க அந்த தொழில் தொடங்கும் போது உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் இருந்துச்சா? கிண்டல் கேலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வந்திருந்து அதை சமாளிச்ச விதம் ரிலேஷன்ஸ் எல்லாம் இப்ப எப்படி பாக்குறாங்க உங்களை?
0: எப்பயுமே ஒரு தொழில் ஆரம்பிச்சோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும். எம்இ படிச்சுட்டு சாம்பிராணி தூள் விற்க போறியா அப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உண்டு. ஆனா அவங்களுக்கு தெரியாது எங்களோட விஷன் என்ன, கோல் என்னன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாரம்பரியமா இருக்கிற பொருட்களை எவ்வளவு நவீனமா கொண்டு போய் ஒரு ஒரு பேரண்ட்ஸ் கிட்டையும் சேர்க்கணும், ஒவ்வொரு அம்மா கிட்டையும் சேர்க்கணும்ன்றதுலதான் நாங்க வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அப்போது நிறைய கிண்டல் கேள்வி பண்ணவங்களுக்கு நீ இவ்வளோ பண்றியான்ற ஆச்சரியத்தை கொடுக்கறோம் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வெற்றி.
1: கண்டிப்பா. அதாவது ஆரம்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்கும் போது இது மாதிரி எதிர்ப்புகள் கேலி கிண்டல் எல்லாம் வர்த்தம் செய்யும். நம்ம அதை சாதிச்சு காட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் வாயடிச்சு போயிருவாங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல தான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் எங்க இருந்து கொடுத்தாலுமே நீங்க அதை வந்து கஸ்டமருக்கு நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அடிப்படையில என்னென்னலாம் தேவைப்படும்?
0: ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றதுக்கு தேவை, நான் அப்பவே சொன்ன மாதிரி, டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ். எந்த ஆடியன்ஸை நம்ம பண்ண போறோம்ன்ற டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். செகண்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட பிராண்டுக்கு எத்தனை பேர் போட்டி இருக்காங்க, நம்ம எத்தனை பேர் கூட போட்டி போடுறோம் அப்படின்றத பத்தி. அவங்களோட போட்டி போடுறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி வந்து தேவைப்படும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எவ்வளோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? அதுக்கு நம்ம பிராண்டுக்கு தேவையான கலர்ஸ், லோகோ, பேட்டர்ன்ஸ் தனியாக தெரியணும். அப்படி நம்ம வந்து பிராண்டிங் வந்து கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம பேர் எதுலேயுமே இல்லை அப்படின்றத பார்க்கறதுக்கு ட்ரேட்மார்க்லயே நம்மளுக்கு வந்து இந்த நேம் இருக்கா இல்லையான்றத நம்ம வந்து கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரேட்மார்க் ஃபில்லிங் போட்டோம்னாவே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பேர்ல வேற எதுவும் கம்பெனிஸ் இருக்கான்னு. ஸோ நம்ம யூனிக்கான நேம் வைக்கும்போது யூனிக்கான ரீச் வந்து நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா நம்ம பிராண்டை பார்த்தோன்னே சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடியது என்னன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட். ஸோ எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருந்தாலே நமக்கு வந்து லோன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே மூலதனமாக இருக்கக்கூடியது நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மட்டும்தான். ஸோ உதயம் சர்டிஃபிகேட் இருந்தாலே நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம், அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய லீகலான சர்டிஃபிகேட். ஸோ அது இருக்கும்போது நம்ம மற்றதெல்லாம் ப்ராப்பராக வந்து பில்டப் பண்ணிடலாம்.
1: இந்த உதயம் சர்டிஃபிகேட் எங்கே அப்ளை பண்ணீங்க, எப்படி அப்ளை பண்ணீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நம்ம ஆன்லைன்லேயே நம்ம www.msmeregistration போனோம்னாலே நம்மளுக்கு கவர்மெண்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், பேனு, ஆதார், உங்கள் நேமு எல்லாம் எல்லாமே கொடுத்து நம்ம பதிவு பண்ணோம்னாவே நம்ம என்ன செக்ஷன்ல வந்து நம்ம பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்ற ப்ராப்பரான சர்டிபிகேட் நம்ம கிடைச்சிடும். ஸோ அந்த ப்ராப்பரான சர்டிபிகேட் தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட். இதை வச்சு தான் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும்

0: மார்க்கா இருக்கட்டும், எல்லா ஸ்டெப்புக்குமே போக முடியும்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது புதுசா ஒருத்தவங்க வந்து புதிய தொழில் முனைவரா வரணும் அப்படிங்கறவங்களுக்கு அடிப்படை என்னென்ன சர்டிபிகேட்ல வேணுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய அந்த வார்த்தைகளை வந்து தொழில் செய்ய விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமா இருக்கும், நல்ல வழிகாட்டியா இருக்கும்.

0: நீங்க தொழில் தொடங்குறப்ப வெறும் 10,000 முதலீட்டுல தான் தொழில் தொடங்கினேன்னு சொன்னீங்க. அடுத்த கட்டமா இந்த பிசினஸ் எப்படி கொண்டு போனீங்க நீங்க?
1: நான் சொன்ன மாதிரி ஈவிலை பேக்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திருஷ்டி பேக்கெட்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்டர் வர வர வந்து எங்களுக்கு வந்து சமாளிக்கவே முடியலை. ஸோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்த நாங்கள் வந்து வெப்சைட் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வெப்சைட்ல வந்து ஆர்கனைஸ்டாக வந்து ஆர்டர் எடுக்க முடிஞ்சது எங்கனால. நாங்கள் ஃபஸ்ட்டு 500 பேக்கெட்ஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் 5,000 பேக்கெட்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை மேனுவலாக பண்ணாமல் ஒரு கம்பெனியவே ஹையர் பண்ணி எங்களுக்காக பேக்கெட்ஸ் வந்து அடிக்க சொன்னோம், அந்த அவுட்டர் பேக்கெட்ஸை. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், 2 ஸ்டாஃபா இருந்து 4 ஸ்டாஃபா ஆனாங்க. சோ இப்படி தான் வந்து எங்களோட ஜர்னி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக ஆரம்பிச்சிச்சு.
0: ஒரு சுயமா நீ தொழில் ஆரம்பிச்சவங்க நீ 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு தொழில் அப்படினா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில தொழில் பார்த்தா சீசன் டைம்ல நல்லா இருக்கும், சீசன் இல்லாத காலங்கள்ல தொழில் வந்து முடங்கி இருக்கும். அப்ப அதே மாதிரி நம்ம பாரம்பரிய பொருள் தயாரிக்கக்கூடிய தொழிலோட ஏற்ற இறக்கங்கள் இப்படி இருக்கு.
1: ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராடக்ட்டை வச்சு தான் ஆரம்பிச்சோம். அப்போது நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணதான் ஆரம்பிச்சோம். நிறைய பேர் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் கேட்க கேட்க எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஒவ்வொரு விஷயமா, அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் யூஸ் ஆனது, அப்புறம் அம்மாவுக்கு யூஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் ஆச்சு, அப்புறம் பூஜா ரூம் ப்ராடக்ட் ஆச்சு. ஸோ வந்து இதை எல்லா சீசனுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பரவலாக வந்து கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜில் இது தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ப்ராடக்டை வந்து வைடன் பண்ணும் போது நம்ம எல்லா டார்கெட்டட் ஆடியன்ஸையும் ஃபேஸ் பண்ணுறதுனால வந்து இப்போ அந்த மாதிரி சரிவுகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது இல்லை.
0: உங்களுடைய பாரம்பரிய பொருட்களை வச்சு தயாரிக்கக்கூடிய இந்த தொழிலை உங்களுடைய ரோல் மாடல் யார்?
1: இதை ரொம்ப எனக்கு சொல்லணும்னு ஆசை. எங்கள் அம்மா அப்புறம் என் குழந்தை, இவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய பெஸ்ட் ரோல் மாடல்ஸ். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு டைப்பிஸ்டாக இருந்து ஏடியாக வரும்போது எங்கள் அம்மாவை ஒவ்வொரு தடவையும் அவங்கள பார்த்து வியந்திருக்கேன். அவங்க ஒரு லைனஸ் மாதிரி இருப்பாங்க, ஒரு தடவை கூட வீட்டில் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒர்க்ஹாலிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 7 கழித்து தான் எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ என் பொண்ணுக்கும் வந்து நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த தொழிலையே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அம்மானா சும்மா இருக்கக்கூடாது, வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு வந்து இருக்கவே கூடாது, நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், எல்லா பெண்களும் வந்து சுயமாக சம்பாதிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற விதையை வந்து என் குழந்தைக்கு விதைக்கணுன்றதில் வந்து நான் எப்பயுமே வந்து உறுதியாக இருந்தேன்.
0: ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுடைய அம்மா விட்டிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து கேட்குறவங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவாக உங்களுடைய இந்த அனுபவத்தில் இருந்து நானும் தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு இளம் தொழில் முனைவராக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனா பலருக்குமே என்னதுன்னா ஃபியர் தான் இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல இவ்வளவுதான் நம்ம கிட்ட வந்து மணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களுக்கு வந்து தயக்கம் தான் இருக்கு. என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, பெர்ஃபெக்ட் டைம் காண்டி வெயிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் என்னன்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. அது தோத்து போனாலும் அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பயுமே உங்களோட இன்னொரு பிசினஸோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க வந்து பெருசா இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பெருசா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சக்சஸ் கூட கண்ணுக்கு தெரியாது. ஸோ உங்களோட சின்ன சக்சஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்க ஃபெயிலியரை எப்படி சக்சஸா மாத்தணும் அப்படின்றதுல வந்து ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியாவை டைம் பாஸ்க்கு மட்டும் யூஸ்

0: பண்ணாமல் இதுலேருந்து எப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸை க்ரோ பண்ணலான்றத ப்ராப்பரான கைடன்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். நிறையா கோர்சஸ் வந்து படிங்க, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலான்றது. கன்சிஸ்டண்ட்டாக பேஷண்ட்டாக ஒரு செல்ஃப் பிலீஃபோட சின்ன முயற்சி பண்ணாலும் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்டாக மாறுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சின்னதாக இருக்கிற பிஸ்னஸ் தான் பெரிய லெவலுக்கு வந்து முன்னேறும். ஸோ பெரிய கனவுகளுக்கு வந்து ஒரு சின்ன விதை தான் தேவைப்படும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக இதை நோக்கி நீங்கள் வந்து போகலாம். இதுதான் வந்து ப்ராப்பர் சக்ஸஸ்க்கான ஃபஸ்ட் ஸ்டெப்.
1: இளம் தொழில் முனைவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் வந்து ஒரு உற்சாக டானிக்காக இருக்கும் நம்புகிறோம். நம்ம மதுரை மண்ணுடைய அந்த பொருள் உலகம் எங்கும் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அகில இந்திய வானொலியின் சார்பாக உங்கள் தொழில் மேல்மேலும் முன்னேற எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட பொன்னா நேரத்தை செலவழித்து நிலையத்துக்கு வந்து நிறைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸை எங்கள் நேரில் கொடுத்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்.
0: என் அன்பார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். நன்றி.

இதுவரை அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேயர்களே.

0: beautiful music. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi and Lok Sabha Speaker Om Birla have expressed grief on the demise of the popular singer. Malaysia has become the latest country to impose age-based restrictions on social media use by children. Under the new rules enforced from today, children below 16 years of age are barred from owning social media accounts, with platforms required to implement age verification systems and child safety features. The measures are aimed at protecting children from harmful content, cyberbullying, and addictive online designs. Companies that fail to comply could face penalties of up to 10 million ringgit. So far, Australia, Indonesia and Malaysia have introduced restrictions on social media access for children, while Brazil has mandated stricter parental oversight and age verification measures. Several other countries, including France, Spain, Denmark, Greece, Austria, Germany, the United Kingdom, Norway and Turkey, are also considering similar safeguards for young social media users. The India Meteorological Department or IMD has issued an orange alert for thunder squall conditions over Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. The weather agency has predicted heavy rainfall over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. Thunderstorms accompanied by lightning and gusty winds will be experienced in several parts of the country. The IMD has also predicted hot and humid weather conditions over Arunachal Pradesh, Assam, Meghalaya, coastal Andhra Pradesh, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Odisha and sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. On to sports, 22 Indian rowers have been inducted into the Target Olympic Podium Scheme or TOPS Development Group ahead of the Asian Games to be held in Aichi, Nagoya, Japan later this year. Among those included are Paris Olympian Balraj Panwar, Asian Games silver medalist Arvind Singh and double medalist Jaswinder Singh. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on staying safe during heat waves, precautions, preparedness and protection with Mr. D.R. Patnaik, Senior Scientist, IMD, and Dr. Rupali Malik, Department of Medicine, Safdarjung Hospital. Listeners can ask questions on the subject on telephone numbers 23717117 and 23314444, prefixing the Delhi STD code. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lhyng hold talks in New Delhi, emphasize upon preventing misuse of their territory against each other's security interests. India-Oman Comprehensive Economic Partnership Agreement becomes effective, giving duty-free access to Indian exporters on 98% of Oman's tariff lines. India and Australia to enhance defense industrial collaboration in futuristic technology research. Malaysia joins countries banning social media use by children below 16. And orange alert for thunder squall issued for Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்து கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம் தான். அதில் வந்து

0: நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி, அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில் வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில் மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துக்கிறார். அப்போது இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோம் என்றால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதைய சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில் இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது, எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போது ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்வி தான் இன்றைக்கி வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில் தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால், இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, இதை ஏன் இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்.
0: நாம் வந்து நேரடியாக ஒன்றை போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம் பேச தொடங்குகிறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்லை பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலாக இருந்தாலும் சரி, வீசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போது அந்த இடத்துல நாம் வந்து அந்த வளர்ச்சியை நாம் வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம் வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசில் நம்ம இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம் இனிமேல் திரும்பி போக முடியாது. நாம் இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மளால் வந்து குறைச்சி கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால் குறைச்சி கொள்ளவே முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்கள் வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்லை ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னென்னா அங்கெல்லாம் இவ்வளோ அபரிமிதமான வேகம் வந்து விட்டது, வளர்ச்சி வந்து விட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பார்த்தீங்கனாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க தோணுது சார். முன்னாடிலாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பார்த்துருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டில் பார்த்துருப்போம். ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போது என்ன நடக்குதுன்னா, நான் வந்து எந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது, நான் வேண்டும்

0: ஆனால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போது இனிமேல் கொண்டு வரக்கூடிய தலைமுறை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்துதான் அந்த திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்தில் கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவில் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் யோசித்த விஷயம் ஒண்ணு என்னன்னா, முன்னாடிலாம் நிறைய நம்ம கிட்ட சில்லற காசெல்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபாயை துல்லியமாக ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமாம், இப்போ நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்கிறோம். உலக அளவில் எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம் தான் அந்த இடத்துல முழுசாக வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போது நாம் வந்து இன்றைக்கி யார்கிட்டையாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்குறமே தவிர, என்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்றும் யூபிஐ இல்லையான்னு கேட்குறோம், இல்லை யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்போ நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போது ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்றைக்கி வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாட்டி இருக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்ஸாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோடு நம்ம இன்றைக்கி யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசித்து பார்த்தோம்னாலும் முதல் 10 ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த 3வது 10 ஆண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக, மன ரீதியாக, நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்போ இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை வந்து உருவாகிக்கி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றுவோம்னு யாராவது நினச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பாக தொழில் பண்ணணுமோ, அதற்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது, சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்கில் போய் செக்கு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இல்லை மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த குடத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னென்னா இது அவ்வளவு தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்போ நாம் வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசனுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக, வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதில் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதோடைய பயன்பாடும் அவசியமாக இருக்குது. அது இல்லாமல் சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஒருங்கிணைந்து

இந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்போ உள்கட்டுமான வளர்ச்சி, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்போ நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்லை 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில், இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மிக வேகமாக அதில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை

0: சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மிக வேகமாக அதில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் நகர்மயமாக்குதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னென்னா, நீங்கள் நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில் நம்ம சாலையில் பார்க்குறோம். அந்த சாலைகள் வந்து இன்றைக்கி தேசிய அளவில் வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நம்ம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து, சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும் இன்றைக்கி வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும், ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும், ரயில் பாதையில் வந்து கவச் மாதிரியான திட்டங்களை போட்டு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசாக தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம் வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்றைக்கி அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறியிருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறியிருக்குது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதுல வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடலில் நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. மயூர துவஜ உபாக்கியானம் இசை பேருரை நிகழ்த்துபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.
1: மயூர துவஜ உபாக்கியானம் கேட்கலாம். நிகழ்த்தியவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.

லோகத்திலையும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே தான் ரொம்ப பெருமை அடையணும், தான் ரொம்ப நல்லவன் எல்லாரும் தன்னை கொண்டாடணும், தன்னுடைய கீர்த்தி எல்லாராலையும் கொண்டாடப்படணும், தனக்கு சமானமாக ஒற்றுமையே கிடையாதுங்கிற ஒரு நிலைமையை தான் அடையணும்னு யாவரும் ஆசைப்படுறேன். நியாயம் இந்த ஆசை ஒருவருக்கும் இருப்பதற்கு என்ன செய்யணும்னா, நடத்தையினாலேயும் ஒழுக்கத்தினாலேயும் சத்தியத்தை தர்மத்தினாலேயும் இந்த பெருமையை அடைய முடியுமே தவிர, இந்த பெருமையை அடைவதற்கு சத்தியம் தர்மம் ஒழுக்கம் இதை தவிர வேறு வழி கிடையாது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழியாக காட்டியிருக்காங்க. அப்படி சத்தியம் தர்மம் ஒழுக்கம் நமக்கு படிய வேணுமையானா அதை போதிக்கும்படியாக உள்ளதான ஈஸ்வரனுடைய வாக்குகளான வேதங்களுக்கு நாம் கொஞ்சம் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்ட மகான்களில் தர்மபுத்திராதிகள், தர்மபுத்திரால் தன்னுடைய வாழ்நாளில் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுவதற்கு ஆகாரத்தை தியாகம் பண்ணினாள், சரீர சௌக்கியங்களையெல்லாம் லட்சியம் பண்ணலை, தன்னுடைய வாழ்க்கையை புறத்தியாளுடைய சௌக்கியத்துக்கே உபயோகப்படுத்திகிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட மகானுடைய சரித்திரத்தை இன்றைக்கி நாம் கேட்டு நாம் ஒரு நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமையில் இருக்குது. தியாகம் தியாகம்னு சொல்கிறதுல எதை தியாகம் பண்ணுறதுன்னா, விடுறது தான், கெட்ட குணங்களை விடுறது, அதுக்கு தான் தியாகம்னே வேணும். சில பேர் தியாகம்னு சொன்னால் நல்ல சத்தியத்தை தியாகம் பண்ணி விடுறா, சில பேர் நியாயத்தை விட்டு விடுறா, இதில் எல்லாம் பெருமை அடைய முடியாதுன்னு காண்பிச்சு மகத்தான சரித்திரம் இது. இந்த மயூர துவஜோபாக்கியம் தர்மபுத்திரரை போல மகானுபாவால் கிடையாது பஞ்சபாண்டவர். நியாயமான முறையிலே தர்மத்தை காப்பாற்றி சத்தியத்தை காப்பாற்றினாள், எல்லையில்லாத துன்பத்தை அனுபவித்தாள். சத்திய தர்மத்தை காப்பாற்றுறவனுக்கு என்றைக்கும் கஷ்டம் உண்டு வெளிப்படையான பார்வையிலே, ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற சூட்சம் ஒருத்தருக்குமே கிடையாது. அதற்கு காரணம் என்னென்னா, பகவான் கிருஷ்ண பரமாத்மா பின்னோடு இருந்தார் அவனுக்கு. அப்போது தான் தெய்வத்தினுடைய பலம் உண்டாகும். அப்படி அரும்பாடுபட்டு அந்த கௌரவாளோட யுத்தம் பண்ணி தன்னுடைய ஸ்வராஜ்யத்தை சம்பாதிச்சால் தர்மபுத்திரன், அப்படி சம்பாதிச்சும் அந்த உத்தமனுக்கு தான் ராஜ்யத்திற்காக பெரியதோப்பனார் பிள்ளைகளோடு சண்டை போட்டு அவளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணினோமே, துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் முதலான பெரியோர்களையெல்லாம் கொன்னுட்டோமே, இந்த பாபம் நம்ம விட்டு போகணுமேன்னு ஒரு கவலை இருந்தே அவருக்கு. மகான்களுக்கு இது தோணிக்கொண்டே இருக்கும். அதற்காக அஸ்வமேதம்ங்கிறதான ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பித்தார். தனக்கு ராஜ்யம் கிடைச்ச பிறகு கோத்திரம்

அஸ்வமேதம் என்னும் யாகத்தை நடத்தினார். அதனுடைய முறை என்னென்னா, அந்த குதிரைக்கு அலங்காரம் பண்ணி பூமியை பிரதட்சம் பண்ணுவதற்காக விட்டுடுற வழக்கம். அது பூமண்டலத்தை பிரதட்சம் பண்ணிட்டு வரணும். அது இவனுக்கு சமானமான வீரன்கள் யாராவது இருந்தால் அதை கட்டிவிடுவான். அவளை ஜெயிச்சு குதிரையை திருப்பி அழைச்சின்னு வந்தால் தான் யாகம் பண்ண முடியும். அப்படி குதிரைக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சார். அர்ஜுனன் அந்த குதிரையை காப்பாற்றுவதற்கு சேனையோடு புறப்பட்டான். தர்மபுத்திர தம்பி அர்ஜுனன் 18 நாள் மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்தை அடைஞ்சவன். கிருஷ்ண பரமாத்மா தேரில் இருந்து அந்த அவனுக்கு ஜெயத்தை தேடி கொடுத்துருக்கார். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மனுஷ சுபாவத்துக்கு ஒரு 10 இடத்துல வியாபகமும்

வந்து ஒரு கட்டியாருன்னு பேர் வாங்கினதும் கொஞ்சம் தலையில் கனம் வர வழக்கம். இந்த நிலைமையில் கொஞ்சம் கிருஷ்ண பரமாத்மாவை கொஞ்சம் மறந்து விடுறது தெரிஞ்சு கூட வந்துவிடுத்து. அந்த குதிரையை ரட்சிப்பதற்காக தேரில் உட்கார்ற சமயம் கிருஷ்ண பரமாத்மாவை கூட கூப்பிடாத தேரில் உட்காண்டான். பகவான் கிருஷ்ணருக்கு கவலை, கை குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கவலை தாயாருக்குண்ணா. நம்ம ஞாபகம் இல்லாமலையும் இவன் போகிறானே, இவனுக்கு சங்கடம் இல்லாத வரணுமே, நாம் பின்னோட போகணுமேனு சுவாமி கணச்சார். அர்ஜுனா என்ன புறவுட்டா போல் இருக்கேன்னார். ஆஹா, அப்படி ஆமாம் நான் ஐயாச்சு. இல்லை நானும் உன்னோட வரலான்னு பார்த்தேன், உன்னோட வந்தால் அப்போ ஊர்களெலாம் பார்க்கலாம்னு நினச்சேன் பான்னு நார் சுவாமி. அப்போ டைம் ஆச்சு, சீக்கிரம்னா புறப்படுங்க வரணும் பார்த்தார் சுவாமி மனசுக்குள்ளே. அட வயலே, இவ்வளவு உனக்கா, உன்னை விட பக்தன்லாம் எனக்கு இருக்கான், உன்னை விட வீரன்லாம் இருக்கான்னு உனக்கு இந்த ட்ரிப்பில் காமிக்கிறேன்டான்னு நார் சுவாமி மனசுக்குள்ளே. அர்ஜுனன் பின்னோட புறப்பட்டாரா, புறப்பட்டு அநேக தேசங்கள் யாத்திரை பண்ணிட்டு வர. அப்படி வர்றதான காலத்தில் நர்மதா நதி தீர பக்கத்துக்கு வர, அங்கே மயூரத்வஜன் ஒரு ராஜா,

மயூரத்வஜன் மகாவீரன் கிருஷ்ண பக்தன், பிரதி தினமும் கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்காமல் இருக்க மாட்டான். அப்பேற்பட்ட அவனும் அஸ்வமேத யாகம் பண்ணுறதுன்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டு அவனும் ஒரு குதிரையை விட்டுருக்கான். அவனுக்கு தாமிரத்வஜன் ஒரு பிள்ளை, அவன் மகாவீரன். அந்த பையன் அந்த குதிரையை ரட்சிச்சுக்கிட்டு அவன் சேனையோடு வரான். இங்கே தர்மபுத்தருடைய யாக ரட்சணைக்கு அர்ஜுனன் குதிரையோடு வரான். இந்த ரெண்டு சேனையும் ஒரு பக்கத்தில் வந்து ஒன்று சேர்ந்தது நர்மதா நதிக்கரை பக்கத்தில். வந்தால் கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டார். அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணான்னா என்ன, இதற்கு ஒரு சேனை வருது, பெரிய கூட்டம் வர்றதே என்ன தெரியலையேன்னா. அர்ஜுனான்னா என்னன்னா, உள்ள கீழே குதித்து ஊரு போடலான்னு பார்க்குறேண்ணா, இதற்கு ஒரு பெரிய சேனை வர்றது. அவன் மயூரத்வஜனுங்கிற மகாராஜா பெரிய மகாவீரன், அவனுடைய புள்ள தாமிரத்வஜன்னு அவனோட உத்தராலையும் சண்டை போட முடியாதப்பா. அவனும் அஸ்வமேத யாகம் பண்ணுறான்னு தெரியுது. அந்த குதிரை இதற்க வர்றது, நாமும் இதற்க போகிறோம். இதில் சண்டை நேரும் போல் இருக்கு, இதில் எனக்கு பயமாக இருக்குது, நீ எப்படி பண்ணுவியோ நான் எல்லாத்துக்கும் இறங்கி ஊருக்கு போகிறேனேன்னு சுவாமி இப்படி சொல்கிறவரா. அர்ஜுனன் என்ன பேசுகிறான் பதில் சொல்கிறான்னு பார்த்தார். கிருஷ்ணமனே பார்த்தாதே சமய புடே மத கடினகாட்டே தாமிரத்வஜாதியோத்தா லாவில சகலாகி மிருத்யுச்சாவாட்டே. ரொம்ப பயமாக இருக்கப்பா எனக்கு, தாமிரத்வஜன் பேர் அவனுக்கு, அவனோட யுத்தம் பண்ண முடியாது. இவா யாகம் பண்ணான்னு சேர்ந்தால் நான் ஒன்றாவை கூட வேண்டான்னு சொல்லியிருப்பேன், நான் உள்ளே இறங்கி போகிறேனேன்னார் சுவாமி. கிருஷ்ணான்னா அர்ஜுன், என்னடாப்பா நீ என்னத்துக்கு பயப்படுற, நான் தான் இருக்கேன். ஆஹா, அப்போ சரி. ஆக்ராய வதனம் தஸ்ய ஸ்தப்த கர்ணோ சரணேன உத்தத்தேனேனோ சடையாமா சபாரத. ரெண்டு சேனையும் ஒன்று சேர்ற சமயம் இந்த ரெண்டு குதிரையும் ஒன்று சேர்ந்தது. ரெண்டு குதிரை ஒன்று சேர்ந்தால் வெறும் இருக்குமா, இது என்னமா கணிச்சுது, அது திரும்பிட்டு ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுது, பின்காதால் உதச்சிது. எந்த குதிரைக்கு அடி விழுந்ததுன்னு இந்த மயூரத்தினுடைய பிள்ளை கமாண்டரை கூப்பிட்டான். என்ன இதற்க கூப்பிட்டோம்னா, அங்கே யாரோ தர்மபுத்திர தம்பியாம் அர்ஜுனனா, அவன் அண்ணா யாகம் பண்ணாரான், அந்த குதிரை வந்திருக்கு, பின்னோட துவாரகையிலேருந்து கிருஷ்ணனா, அவரும் சகாயத்துக்கு வந்திருக்காராம், நம்ம குதிரையை கொஞ்சம் கீழே தள்ளி விடுத்துன்னு நாய்வன் அல்லவாகுறான்னா தேர்லேருந்து கீழே குதித்தான். கீழே குதித்து ராஜா ஸ்ருத்வா பிரதானசியம் வச்சனம் கோபபூரிதாக, ஏண்டா நம்ம குதிரையை அந்த எதிரி குதிரை உதைக்கிறபடினும் பார்த்துட்டு இருந்தியான்னு கீழே குதித்தான் மகாவீரன் தாமிரத்வஜன். ரெண்டு குதிரையும் அர்ஜுனும் குதிரையும் சேர்த்து பிடிச்சி கட்டினான், தன் தேரில் ஒன்று கட்டி

கிருஷ்ணாபியாம் அபிரக்ஷிதம். கிருஷ்ணார்ஜுனால் காப்பாத்தினவர இந்த குதிரையே இந்த தாமிரத்வஜன் தன் சைடில் வந்து கட்டிவிட்டான். இது பெரிய அவமானம் அவளுக்கு. இனி இவனை ஜெயிக்கணும். உடனே யுத்தம் ஆரம்பமாச்சு. யுத்தம் ஆரம்பம்னால் இவா சைடில் பிரமாதமான யுத்தம். உலகமே நடுங்கிறது. ஆகாச வீதியில் தேவதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான். பூமி நடுங்கிறது. பயங்கரமான யுத்தம். இந்த யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பேசாமல் உட்காந்துக்காரர் ஒன்றும் தெரியாமல் இருக்கு. அர்ஜுனா ஜாகிரதே, எனக்கு பயமாக இருக்குன்னு உட்காந்துக்காரர் வேடிக்கை பண்ணுறாரு சுவாமி. பயப்படாத எங்கோங்கிறான் அர்ஜுன். அப்படியே யுத்தம் பண்ணுறது அர்ஜுனுடைய பானங்களால் அடித்தான் அடித்தான் ஒன்றும் சாத்தியப்படலை. அந்த தாமிரத்வஜன் இருக்கானே, அவன் தேர்லேருந்து கீழே குதித்தான். ஆடுறா இவன் ரெண்டு பேங்களையும் முதல்ல தூக்கோம்டான்னா அர்ஜுனனுடைய தேரில் பாஞ்சான். அர்ஜுனனுடைய ரெண்டு காலையும் பிடிச்சான். கர்றன்னு சுற்றி நான் கரலாக்கிட்ட மாதிரி வலகையால் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டான். கிருஷ்ண பரமாத்மா அப்படியே முடித்தார். அவரை தூக்கினா இந்த தோளில் தூக்கி வச்சுக்கிட்டான்.

தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனும் ரெண்டு பேரையும் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான். சுவாமி என்ன பண்ணுறான் பார்ப்போம்னு இருக்கார். அவர் நினச்சா அப்படி விடுவுறார். அர்ஜுனன் குஷா குஷான்னு கத்தான், வர்றன்னு ஆகாசத்தில் கிளம்பிட்டான். தேர் வீரெல்லாம் விட்டுவிட்டான் அவனுக்கு, பரம வீரன் அவன். ரெண்டு பேரையும் தோளில் தூக்கினா ஒசரக்க கிளம்பிட்டான். ஒரு 150 அடி 200 அடி ஒசரக்கு போய் கருணை சுத்துறான். உத்தித ஸ்வயமே வாசு திருஷ்டுவா மாதவ பாண்டவம். பகவான் பார்த்தார், இவனையும் இவ்வளவு தூரம் விடப்படாது இந்த பயலேன்னு இவனை தோல்லேன்னு அவன் செஞ்சிருக்கார். பகவானே தன் காலாலே அவன் காது பக்கத்தில் ஒரு உதவ கொடுத்தார் லேஷா. ஆரேன் அந்த தாமிரத்வஜனுக்கு பகவான் காலாக ஒரு உத விழுந்தோ இல்லையா, அவன் மூர்ச்சியாக போய் தாங்குவனா ஹான்னு அலறினா. மூணு பேருமா ரெண்டு பேரையும் கீழே ஓட்டினா அவனும் கீழே விழுந்தான். எல்லாருமா கீழே விழுறது சுவாமி விட்டுருவா, மூணு பேரையும் தன்னை காப்பாற்றிக்கிட்டோடு இருக்கிறாவர் லோகத்தை ரட்சிக்கிறவன் இல்லையா. அர்ஜுனனையும் காப்பாற்றினார், அவனையும் காப்பாற்றினார். ஆனால் ரெண்டு பேரையும் மூர்ச்சியாக தள்ளிவிட்டார் கீழே. மூர்ச்சியாக விழுந்தால் தானும் மூர்ச்சியாக கிடக்கிறது மாதிரி வெறும் உட்காண்டிருக்கார். அர்ஜுனன் ஒரு பக்கத்தில் கிடந்து மூர்ச்சியாக கிடக்கான். அந்த தாமிரத்வஜம் பிரஜை இல்லாத ஒரு பக்கம் கிடக்கான். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, சேனையெல்லாம் ஓடி பொறுத்து மூளைக்கு ஒன்று. 15 நிமிஷம் ஆச்சு. முதல்ல ஆறு ஏந்திருக்கிறான் பார்ப்போம்னு பார்த்தார். அந்த தாமிரத்வஜனை எந்திரிக்க பண்ணார். அவன் முல்லை ஏந்திருந்தான், மூழ்ச்சி பார்த்தான். அவன் ஏந்திருக்கிறவரு சுவாமி தான் வேணும்னு மூர்ச்சியாக கிடக்கிறவரை படுத்துன்னு விட்டார். ஓஹா, நம்ம எதிரி ரெண்டு பேரும் இன்னும் ஏந்திருக்கல, நாம் தான் ஜெயித்தோம் அப்படின்னு நினச்சான். அவன் ரெண்டு பேரையும் ஜெயிச்சாச்சுன்னு தான் தன் அர்ஜுனனுடைய குதிரையும் எடுத்துக்கிட்டான். மூர்ச்சி தூ துறகும் கிரிக்கம் சோபுரம் சச்ச ஜக்மிமானி. அர்ஜுனன் குதிரையும் பிடிச்சிக்கிட்டான், தன்னுடைய ஊருக்கு வந்துவிட்டான். உலகத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு அப்பா, அரோர் எதிரி அர்ஜுனனுங்கிறவன் வந்தான், அவனையும் ஜெயிச்சேன், இந்த குதிரையை கொண்டுட்டேன்னு தோப்பனார்ட்டு சந்தோஷமாக சொல்லுவான். இதை கேட்டோடனே இது மாதிரி புத்திரனை பெற்றுவோமேனு சந்தோஷப்படுவார். எல்லாரும் நம்ம கொண்டாடுவா, நம்ம பெருமை லோகத்துக்கு வந்துடும்னு அவன் நினச்சான். நேராக வந்து சேர்ந்தான். தோப்பநாடத்தில் வந்து ரெண்டு குதிரையை காமிச்சான். பார்த்தேடா, இன்னொரு மகாராஜா ஒருத்தர் யாகம் பண்ணார், அந்த குதிரையும் அவாளையும் ஜெயிச்சு குதிரையை கொண்டு கட்டினார். சிரிச்சார். பிரத்யுவாச்ச ஹசன் வீரா புத்திரம் தம்பை சிகித்வஜா. ஏண்டாப்பா ஏதுரா ரெண்டு ரெண்டாவது குதிரை ஏதுராது த்விதீய கஸ்ய துரகாதிபதேகே தாரிதஸ்துவயா. அப்பா ஆரோ கிருஷ்ணனா அர்ஜுனனாம் தர்மபுத்திரர் யாகம் பண்ணுறாளாம், அந்த அஸ்வமேதியா குதிரையை ரட்சிச்சுன்னு வந்தான் பீதா.

கிருஷ்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேரையும் யுத்தத்தில் ஜெயித்தேன், அந்த குதிரையும் கொண்டு சேர்த்தேன்னா. இதை கேட்டார் மயூரத்வஜம் பரம கிருஷ்ண பக்தனவர். தம் ரகே தோர்வச்ச சுத்வ சிகிகே துரு மகானு ததா மகானவர். கண்ணு சிவந்தது, பிள்ளையை நிந்திச்சாரான்டா பயலே, இவ்வளவு மூடனாக போயிடுவேன்னு நான் நினைக்கிறேடா. புத்திரம் நிமிந்த பகுதா சபா மத்தியே அதி கோபனக. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிறைஞ்சிருக்காள் அந்த யாகசாலையே. மகாவீரனான தன் பிள்ளையை கோபிச்சுட்டாரா? அவன் நினச்சான் தொகப்பனார் ஸ்லாகிப்பர் ஜெயிச்சுட்டு வந்தோம்னு நினச்சான். ஏய், என்ன காரியமிடா பண்ணினே, கிருஷ்ணார்ஜுனாவை நீ சந்திக்க முடியாத பாக்கியம் உனக்கு கிடச்சிதே. அவள் ஆறு தெரியுமா? யஜ்ஞார்த்தம் தர்மராஜேனா சகிருஷ்ணோ ஹஜரக்ஷணே நியுக்த சவ்யசாச்சீதா தனுர் வித்யா விஷாரதாக. தர்மபுத்திரன் யாகம் பண்ணுறான்னு கிருஷ்ணார்ஜுனாலதே காப்பாற்ற வந்திருக்காள்னு நினைக்கிறேன். அந்த மகாபுருஷன் யாகம் பண்ணுறதா தெரிஞ்சால் நான் கூட சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நான் விட்டுருப்பேன்டா. மகாபுருஷாலான நர நாராயணால் கிருஷ்ணார்ஜுனாவை நேராக பார்த்த நீ அவள் காலில் விழுந்து அவளை ஆற்று கழிச்சுன்னு வராமே அவளை ஏதோ அடித்து ஜெயிச்சு விட்டேன், அவள் ஏதோ உங்கள்கிட்ட தோற்று விட்டான்னு நினச்சியா? இந்த அசடி என்ன பண்ணுறது பார்ப்போம்னு உன்னை இப்போ வஞ்சிச்சிருக்காள்னு நினைக்கிறேனா. பரித்தஜவசம் பிராப்து ஹிருஷிகேஷ தனஞ்சயம். கிடைக்காத வேதங்கள்லாம் தேடுறது, யோகிகளெல்லாம் தேடுறாள், மகர்ஷிகள்லாம் தேடுறாள், கிடைக்காத தெய்வம் அவனை நேராக பார்த்து அவனை கீழே தள்ளி விட்டு இந்த குதிரையை அழிச்சின்னு வந்து என்னடா ரேஸுக்காக என்னடா பண்ண போகிற இது, இது எதுக்குடா எனக்கு பிரயோஜனம் இது.

கொண்டானே. முக்தியினுடைய மார்க்கம் என்னதுன்னு தெரியலையே. ஒரு மனுஷன் விடுதலை அடையணும்னு நான் எதற்காக யாகம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையே. எந்த மகாபுருஷனையும் நேர பார்க்கணும்னு இந்த யாகம் பண்ணுறேன்னு உனக்கு புரியலையே. இந்த யாகத்துக்கு எவன் பலனை கொடுக்கக்கூடியவனோ அவன் நேரம் வந்திருக்காண்டா, அவன் தாண்டா கிருஷ்ணன். கிரது பல தகாத்தனும் இடிச்சி, இந்த யாகத்துக்கு பலன் அளிக்கிறவனை விட்டுட்டு இந்த குதிரையை கொண்டு வந்தியே இங்கே. நீ உன்னுடைய அசட்டு புத்தியை என்ன சொல்வேன், மூடண்டா நீ செடி மதிகட்டு போச்சே உனக்கு. தேவகி சுதுனினி விடிச்சி, தேவகி சுதுனினி விடிச்சி. எந்த பிரபுவனுடைய சரித்திரத்தை கேட்டால் மனுஷன் இடத்துல இருக்கிற பாப்பங்கள்லாம் போகுமோ, அவனை விட்டுட்டியாடா. ஈ தேஜி நீ தேச்சி தீ செடிசி, பரம பாவனு நீ மறைச்சி பரமப்பா. எவன் பேர சொன்னால் பாப்பம் போகுமோ, எவனை ஸ்மரித்தால் பரம பரிசுத்தமாக ஆகலாமோ, எவனுடைய ஞாபகத்துடன் இருந்தால் நம்முடைய ஆத்ம சாம்ராஜ்யம்னு சொந்த சொத்தை அடையலாமோ, அவனை மறந்துட்டு

చేతి జలిసి. కరుణానిధ్యాన సాక్షాత్ భగవాన్ ఉట్టుట్టు இந்த குதிரையை கொண்டு வந்தியே, அந்த மகாபுருஷனை நான் பார்க்க போகிறேனே, வைத்தியக்காரன் நீ ஒரு பிள்ளை பிறந்தியே, இது பெரிய காரியம், நீ ஒருவராலையும் செய்ய முடியாத காரியம்னு செஞ்சது மாதிரி நீ கிதாபா பேசிக்கிறியே. யஜ்யம் தியக்த்வா அகமிஷ்யாமி, இந்த யாகம் எதுக்குடா, எனக்கு ரொம்ப வருத்தப்பட்ட, இந்த யாகசாலையிலேருந்து இப்போவே புரட்டு போகிறேன். ஹயோ தூரே க்ஷிபாம்யகம், இந்த குதிரையை ஏற்றிக்கொண்ட தடுறா இங்கேயாவது, இது எனத்துக்கடா எனக்கு ஸ்தானம் சம்சஸ்வதுர்புத்தே எத்ரதோ கிருஷ்ண பாண்டவம், அந்த மகாபுருஷால எங்கடா பார்த்தேனி, அந்த இடத்தையாவது சொல்கிறான், நான் அங்கே போகிறேன்.

கிருஷ்ணார்ஜுனால விட்டுட்டு நீ இந்த குதிரையை பிடிச்சி இந்த குதிரையை கொடுத்துருக்கியே நீ கால சமகஜம் கிமகம். இது எதுக்குடா நமக்கு? ஒரு மனுஷனுக்கு அபூர்வமாக புதையல் கிடச்சதே, பெரிய தவளை நிறையா ரத்தனம் பவுன், அந்த பய பவுனையும் பார்த்தது இல்லை வைர கல்லையும் பார்த்தது இல்லை, ஒரு பெரிய தவளை நிறையா கிடச்சிது அவனுக்கு. அதை தூக்கினா மெனக்கிட்டு அவன் தவளையை தான் பார்த்துருக்கான். இந்த தவளையை ஆற்றுக்கு கொண்டு போனால் அஞ்சாறு பேருக்கு வெந்நீர் போடலாம்னு உள்ளே இருக்கிற ரத்தனம் பவுனை எல்லாம் கீழே ரோட்டில் கொட்டி விட்டு தவளையை தூக்கி வச்சுட்டு இதில் வீட்டுக்கு வந்தானேனா அவன் புத்தி எப்படியோ, அப்படி புதையலுக்கு சமானமாக இருந்த சாட்சாத்து கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் விட்டுட்டு அவள் பின்னோட வந்து இந்த வெறும் குதிரையை ஓட்டின்னு வந்திருக்கியே, எதுக்குடா பிரயோஜனம் தான்? அந்த மகாபுருஷால் எங்கே இருக்கான்னு சொல்லு, அங்கேயாவது நான் போய் பார்க்குறேன். ஒரு சமயம் நீ பண்ணினா அபச்சாரத்துக்கு அவள் என் கண்ணில் படுவாளோ மாட்டாளோ? பீக்ஷேக்கும் சசி சுந்தரமதனும் நான் போய் பார்த்தாலையும் கண்ணில் படுவாளா அவள்? கோடி சூரிய பிரகாசமான மூர்த்தி, சர்வலட்சண சம்பன்னரான இந்த பிரபுவை பார்ப்பேனா? இந்த யாகத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியமான பிரபுவை பார்ப்பேனா? இப்படி அசட்டு காரியம் பண்ணினியே, நீ எனக்கு ஒரு பிள்ளைன்னு பிறந்தியே, அவளை எங்கே ஒப்பிச்சுட்டு வந்தே, எங்கே விட்டுட்டு வந்தே, என்னமா சொல்லுன்னு கேட்டுருக்கார். இந்த சந்தர்ப்பம் இங்கே எப்படி இருக்க? இங்கே கிருஷ்ண பரமாத்மா எழுந்திருந்து உட்காண்டார் அவன் குதிரையை ஓட்டின்னு போனதுக்கப்புறம் போர்க்களத்தில்.

விஷகனான சாட்சாத் பகவானேன்னு உட்கார்ந்தார். அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணால் தன்னுடைய கடக்கன் பார்வையினாலே அவனுக்கு தெம்பு வரும்படியாகவும் மூர்ச்ச தெளியும்படியாகவும் அனுகிரகம் பண்ணாராம் சுவாமி. சாவத கருணி பார்த்தா கருணா அமிர்த திருஷ்டி துக்கத்தை வாரி. பகவானுடைய கடாட்சம் விழுந்தோல்லையோ அர்ஜுனன் தெம்போடு இயந்திருந்தான். கண்ணை தொடச்சுக்கிட்டான். கிஷான் அர்ஜுனான், கிஷான் அர்ஜுனான், என்னன்னா ஏந்திரு புறப்படுவோம். என்ன இப்படி சொல்கிறே, எங்கே சேனையெல்லாம் காணும், எங்கே குதிரையை காணவேன்னா அர்ஜுனன் பார்த்தார் சுவாமி.

எங்கே எதிரியை காணும் குதிரையும் காணுமே கிருஷ்ணான். நல்ல வேலை எதிரி இங்கேன்னு கேட்காதே, அவன் இப்போ இங்கே இருந்தால் நாம் ஏந்திரிக்க கூட முடியாது. ஏதோ ஒன்றையும் இன்னையும் பிடிச்ச நல்ல வேலை குதிரையை பிடிச்சின்னு அவன் போயிட்டான். நாம் ஊருக்கு திரும்புவோம் வான்னார் சுவாமி. கிருஷ்ணா என்ன இப்படி சொல்கிறியே, இப்படி சொல்லாத என்னடா பண்ண சொல்கிறேன், மகாவீரன்னா அவன், நான் அப்போவே சொன்னேனே. பார்த்தான் அர்ஜுனன், அப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்துதான். கோகத்தும் துரகும் நாதா, கிருஷ்ணா நீ சோதிக்கிறேன்னு நினைக்கிறேனா, நீ நினச்சா எந்த காரியம் நடத்த முடியாது. 18 யுத்தத்தில் ஒன்றால் தான் நான் ஜெயித்தேன். ஆஹா, என்னடா அப்போ வேற என்ன பேசினேன், இப்போ ஒரு மாதிரியாக பேசுகிறேடா, இப்போ தோணித்தாடா உனக்கு. கிருஷ்ணா மன்னிக்கணும், நான் கொஞ்சம் அகம்பாவத்தோடு ஒரு மாதிரி தலக்கிற்கா பேசிவிட்டேன். இந்த குதிரையை அழைச்சிக்காத நான் போனேனேயானால் எல்லாரும் என்னை நிந்திப்பா, அதை விட எனக்கு மரணம் பெருசு. குதிரை இல்லாத நான் ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே நான் உயிரை விட்டுவிடலாம்னு இருக்கேன். ஆகையினாலே நீ எப்படியாவது தயவு பண்ணி என்னை காப்பாற்றணும். இல்லை நான் பண்ணின அபச்சாரங்களையெல்லாம் மன்னிச்சுக்கோ. இல்லை இங்கே உன் காலடியிலேயே உயிரை விட்டோம், நான் அடிக்கடி தப்பு பண்ணின்னு இருக்கேன். ஞாபகம் மறதினாலே உங்கள்கிட்ட இது பிரியும் எல்லாம் இல்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்கேன்.

அர்ஜுனன் பிரார்த்திச்சும் பகவான் அவனை வேடிக்கையாக சோதிக்கிறேன். அட என்னடா அவன் மகாவீரன், அவன் எல்லாரையும் அடித்து கீழே கழுவிட்டு அவன் குதிரையில ஓட்டின்னு விட்டான்,

அவன் எல்லாத்தையும் ஒடினு விட்டான். அவனை போய் ஆறா திருப்பி குதிரையை பார்க்கவாது, குதிரை இல்லாதவனா நீ உயிரை விட்டு விடுவேங்கிறேன். என்னென்னா பண்ண சொல்கிறேன் கிருஷ்ணா? அப்படி சொல்லாதே, சர்வசக்தன் தாங்கள். நீ நினைச்சா சமுத்திரத்தை தரையாக்குவேன், தரையில் சமுத்திரத்தை கொண்டு வருவேன். தேவபால ஸ்தோத்திரம் பண்ண தெரிஞ்சு விட்டாடா நீ. அப்போ எல்லாம் இந்த வான் கூட கூப்பிட காணமேடா நீ, பின்னோடவானு மன்னிச்சுவோ கிருஷ்ணா. தெரியாமல் லோகத்தில் அபச்சாரம் பண்ணுறதுங்கிறது எங்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதை மன்னித்து காப்பாற்றுறதுங்கிறது உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குது. அதனால் இதை வெறும் சொல்லி காமிக்காதே, நான் உண்மையான பக்தனாக இருப்பேனே, ஆனால் என்னை எப்படியாவது ரட்சிக்கணும். குதிரை இல்லாத நான் ஊருக்கு வர மாட்டேன், இல்லைன்னா இங்கேயே நான் உன்னை ரொம்ப லஜ்ஜையை விட்டு பிரார்த்திச்சுக்கிறேன், உன்னுடைய சரணங்களில் விழறேன், எப்படியாவது என்னை காப்பாற்று, அவனை ஜெயிக்க முடியாது பண்ணு, நான் பண்ணியதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க சுவாமி. சிரிச்சா, அப்போ நான் சொன்னதை கேட்குறியாடா? கேட்காமல் இன்னுமே இருப்பேனா? இனிமேல் நீ சொன்னதை தான் கேட்பேனா? அதை பற்றி ஆட்சேபணியும். ஏய், ஒரு காரியம் பண்ணுறேன் பாரு, பரமபக்தன்டா இந்த மயூர துவஜம், இந்த குதிரையை பிடிச்சினுமானே இந்த தாம்பர துவஜம், அவன் தகப்பன் பரமபக்தன், உன்னை விட 10 மடங்கு என்கிட்ட அன்பிடா அவனுக்கு. கிருஷ்ணா இருக்கலாம் இருக்கலாம்காது, உண்மைடாது. நான் ஒரு காரியம் பண்ணுறேன் பார், இனிமே அவனை போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது விட, அவன் என்னை ஜெயிச்சாச்சு பக்தியினாலே, அவன் பாவனையினாலே என்னை சுவாதீனப்படுத்தினுட்டான். இன்னமே அவங்ககிட்ட போன குதிரையே நான் ஏதாவது யாச்சகம் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்து

சுவாமிக்கு பண்ணிவிட்டான். சரி செய்யலாம் பத்தியா. நான் தான் பக்தனுக்காக பகவான் அடிக்கடி யாத்திரை வாங்குறவன். மகாபலி யாகம் பண்ணினான், அவன் கையில் இருந்ததான இந்திர ஆதிபத்தியத்தை முல்ல யாச்சகம் வாங்கி தேவதைகள் கையில் கொடுத்து இந்திரன் கையில் கொடுப்பதற்காக சுவாமி தான் யாச்சகனாக வாமன வேஷம் போட்டுன்னு புறப்பட்டார். இந்த பிரபு பக்தனுக்காக இந்த காரியத்தையும் செய்ய ரெடியாக இருக்க சொன்னார். அப்போது

அதிக பரம சாட்சி கண்டா அவன் கொடுப்பதில் அவனுக்கு சமாதானம் கொடுப்பது ஒத்துமட்டிங்கிற சரீரத்தை வேணும்னா கொடுப்பண்டா, ஜீவனை கொடுப்பண்டா, ராஜ்யத்தை கொடுக்கறது பெருசில்லை. சில பேர் ராஜ்யத்தை கொடுத்துருக்கார், ராஜ்யத்தை விட மனுஷனுக்கு பொருளை விட சரீரத்திலாம் அபிமானம் ஜாஸ்தி. சரீரத்தை கொடுக்குறவன் பெரிய உனக்கு காண்பிக்கிறேன் மாதிரி யாச்சக வேகத்தோடு போய் நான் இருக்கேன்.

0: வேண்டாம், பக்தாளுக்காக தான் வேஷம் போட்டுக்கினேன். இந்த வேஷத்துலேருந்து இப்போ இன்னொரு வேஷம் உனக்காக போட்டுக்கிறேன்டா. பிரத்தோகம் பிரம்மணோ பூத்வா, நான் சொல்கிறத கேளு, கேட்குறேன். நான் ஒரு கழ பிராமண வேஷம் போட்டுக்கிறேன்.
1: சரி கிருஷ்ணா.
0: பிரார்த்தையே யாதிருஷம் கிருபம். அவன் யாகம் பண்ணிகிட்டு இருக்கான் மயூர துவஜம். அவன் பையனை கோவிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பைத்தார பேரே இந்த மகாபுருஷாவை விட்டுட்டு குதிரையை கொண்டு வந்தியான்னு அவனை பையறான். என்னடா பேருட்ட புள்ளி தோப்பனார் கோவிச்சுக்கிறாரேன்னு அங்கே இருக்கிற சசியா எல்லாரும் கூட இவர்கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறான் மனசுக்குள்ளே. நான் அந்த மகாராஜாவுடைய தான் யாகசாலைக்குள்ளே போகிறேன். உன்னே அழிச்சு நீ பின்னோட வா, நான் உன்னை இங்கே நிறுத்திவிட்டு வரேன்னு இல்லை, நீ பின்னோட வரணும். வரேன் கிருஷ்ணா. ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணி, நான் எப்போ கழ பிராமணனாக இருக்கேனோ எனக்கு சிஷ்யம் பண்ணுற சிஷ்யம் மாதிரி இருக்கு. நீ எக்கா வேஷிட்டு துவைக்க வேண்டாம், தீர்த்தம் பண்ணுற வேண்டாம். நீ பின்னோட வந்துன்று துவாம்ச சிஷ்யம் கரிஷ்யாமி ஹிதார்த்தம் தவ சூரதா, உன்னை சிஷ்யனாக பண்ணிக்கிறேன். சரி கிருஷ்ணன், நீ ஒரு காரியம், நான் அங்கே போனோடனே அப்படி திரும்பவேன் அப்பாம்பே, நீ கிருஷ்ணான் விடாது என்னமே. இல்லையே கிருஷ்ணா, என்ன மறுபடியும் இனிமேல் கிருஷ்ணாங்கிரி, இனிமேல் குருன்னு சொல்லணும் என்ன. சரி கிருஷ்ணா, மறுபடியும் கிருஷ்ணாங்கிரிய நார் சுவாமி விருத்தரூபம் போட்டுக்கிட்டார், கழவ வேஷம் போட்டுக்கிட்டார், அர்ஜுனனை ஒரு சிஷ்யனாக பண்ணினார் பிரம்மச்சாரியாக. பார்த்த பஷ்ய நிருபஸ்யாசிய, ஏய் அந்த ராஜாவுடையதான் ஒரு உதாரத்தன்மையை பாடுற சரித்தம் மனசும் ததாவோ, அவன் மனசு எவ்வளோ உயர்வாக இருக்குது பாடுற. தியாகம்னு சொன்னால் அதாண்டா தியாகம்.

அவனை ஒரு பிறட்டு பிறட்டு மாதிரி அந்த சத்தியத்திலேருந்து நடுவுறானா பார். மயி சத்தியம் அமுஞ்சதி புறப்படி நீனார். பகவான் விருத்த வேஷம் போட்டுக்கிட்டார், கிழவர் வேஷத்தை போட்டுக்கிட்டு அர்ஜுனனே ஒரு சிஷ்யன் வேஷம் போட்டு விட்டு 99க்கு மேலே ஓடி போச்சு. கிழவர் தலையெல்லாம் நிறைச்சிருக்கு, விழா விலமெல்லாம் தெரியுது, 2 அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி தள்ளுறார். போக்கு போக்குன்னு இருமறார். கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறார், பிரம்மன்னுங்கிறார், சிஷ்யாங்கிறார், இப்படி சொல்லிக்கிண்டு புறப்பட்டார் சுவாமி. அர்ஜுனா ஜாக்கிரதே சரி கிருஷ்ணான்னு பள்ளிக்கூடம் போட்டாராம் அர்ஜுன். இந்த அங்கே வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னையும் அவ்வளோ போச்சு, ஒரு காரியம் நடக்காது. குரோங்கணும் என்ன சொல்கிறேன் சரி குரு, ஆ ஜாக்கிரதை இங்கே வந்து கிருஷ்ணானுடாதேன்னு இப்படி பள்ளிக்கூடமும் போட்டு அர்ஜுனனை அழைச்சிக்கிண்டு சுவாமி காப்பட்ட வேஷதோகே ஸ்ரீகாரூண்யமந்த.

கபட நாடக சூத்திரதாரியான பிரபு அர்ஜுனனுக்கும் ஒரு சிஷ்ய வேடம் போட்டுக்கிட்டு, இன்னைக்கு சிஷ்யன்தான் அவர் பகவானுக்கு, ஆனால் சிநேகிதனாக ஆகிட்டான். சக்கியே அர்ஜுன ஏவகி அடாவிடான்னு கூப்பிட்றது பரம சிநேகிதன் அர்ஜுன். அதுதான் நம்ம அங்கே அவனுக்கும் அந்த வேகத்தை போட்டு விட்டார். யஜ்யமண்டபாகாலே பகவான் இங்கே நடந்து வரணுமா, எங்கும் இருக்கிறவன் யாகசால வாசலில் ரெண்டு பேரும் கிழவேடம், பகவான் கிழவேடத்தோடு நின்னார். ஒரு குச்சி ஊனிண்டு தலை ஆடுறது அலாரியா, உடம்பு விடபடன்னு நடுங்கிறது. தான் நீங்கள் வேடத்தோடு சிஷ்யனையும் அழைச்சிக்கிட்டு உள்ளே வராறான். யஜ்ய மண்டபத்துக்குள்ளே வரவும் பார்த்தாள் அங்கே யாகசாலையில் ஹோமம் நடந்துட்டுருக்கு, வேத கோஷம் ஒரு பக்கம் நடக்கிறது, வித்வான்கள்லாம் வாக்கியார்த்தம் சொல்லிகிட்டுருக்கேன், அந்த ரித்திகளெலாம் ஆவிர்வாகம் வாங்கிறதுக்காக தேவதைகள் ஆஹ்வானம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு விதிவத்தான் மந்திரலோபம் இல்லாமல், திரவியங்களுக்கு லோபம் இல்லாமல், காரியங்களுக்கு லோபம் இல்லாமல் ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பகவான் வந்தாரான், யஜ்யரட்சகனான பிரபு எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். உண்மையான யாகம் வந்து பகவான் ஒரு யாகசாலைக்குள்ளே வரான்னு சொன்னால் அதுதான் யாகம். நேர வேறு வேஷத்தை போட்டுக்கிண்டு சுவாமி உள்ளே வரவும் இந்த மயூரத்வயம் இப்படி பார்த்தார். யாரோ ஒரு பெரியவாழ்வராலே நான் அங்கே ஓரத்தில் உட்காந்துருக்கிறவாள்லாம் அப்படி பார்த்தால் சாட்சாத்து பகவானே தோணித்தவர்கள். யாக மத்தியில் யாராவது ஒரு மகான்கள் வருவாளையானா அவளை ஓடிப்போய் வரணும்னு அவளை எதிர்கொண்டு அழிச்சுன்னு வந்து அவளை உட்காந்து வச்சு பூஜிக்கணும்னு சாஸ்திரம். அப்படி பூஜிக்கலையனா அந்த யாகத்துக்கே ஒரு நஷ்டம் வருதுன்னு நியாயம், அதுக்குண்டான ஒரு முறையில். உடனே மயூரத்வஜம் வந்து யாகம் பண்ணுற எஜமானன் அப்படி ஏந்திருந்தார். எஜமானன் ஏந்திருக்கவும் எல்லாருமே ஓடி வந்தாள். கையை கட்டின்னு வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாலும் பெரியவாள் வரணும்

கையை கட்டி மயூரத்வஜம் பரிவாரங்களோடு நிற்கிறான். பெரியவாள் வரணும் வரணும் வரணும். அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணினானோ இல்லையோ, திஜா பாகே தோ திச துக்கரூப பிரம்மன் வரணும்னு இப்படி பெரியவாளை பார்த்தாங்களோ, இவர் பெருமூச்சு விடுறார், கண்ணீர் தாரதாரியாக பெறுகிறது. கிழவரான கிருஷ்ண பரமாத்மா விம்மி விம்மி அழறார், பெருமூச்சு விடுறார். பார்த்தானவன்

போங்கிறார் விம்மி விம்மி அழகார். என்ன பெரியவாள் இப்படி வருத்தப்படப்படாது, என்ன நடந்தது பெரியவாள் என் யாகசாலைக்குள்ளே வந்து ஒருத்தரும் வருத்தப்படப்படாது, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆகணுமோ சொல்லுங்கோ, கவலைப்பட வேண்டாம். பகுனியம் சங்கலாபுபஜதி. மயூரத்வஜனுக்கு ஒரு கவலை உண்டாயிடுச்சு, ஏடா நம்ம யாகசாலைக்குள்ளே வந்து ஒரு பெரியவர் கண்ணீர் விடுகிறார், நீங்கள் கவலையே பட வேண்டாம். மனே காஜி ஜாகலே துக்க சுவாமி. உங்களுக்கு என்ன கஷ்டம், எந்த ஊர், என்ன பேர், என்ன காரியமாக வந்தேள், ஏன் கண்ணீர் விடுறேன், நீங்கள் என்னிடத்துல இங்கே வந்துவிட்டேள், நான் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்கிறேன்.

குலதெய்வமாக இருக்கான், அவர் எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணி வைப்பார், உங்களுக்கு என்ன ஆகணும்னு சொல்லுங்க, வருத்தப்படப்படாதீங்க. துவரே சாங்கம் வாரின சர்வதேமி, எந்த விதமானது கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறேன். ரொம்ப ஜாஸ்தி வர், அப்போ தான் அவன் பிரதிக்கம் பண்ணதுக்கப்புறம் ஜாஸ்தி வர.

சொல்லி நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் உங்கள் பாத்த சூழி யாகசாலையில் படுறதுக்கு. எதை வேணுமானாலும் பகவான் எனக்கு சர்வ செல்வத்தையும் கொடுத்துருக்கேன். என்னிடத்தில் உள்ளத்தை எதை கோட்டாலும் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். எது வேணுமோ சொல்லுங்க. குர்வேகம் சகலம் காரியம் ஜீவித்தேனேனச்ச. இந்த ராஜ்யத்தை வேணுமா கொடுக்குறேன், உயிரை வேணுமா உங்களுக்காக அர்ப்பணம் பண்ணுறேன், உடலை அர்ப்பணம் பண்ணுறேன். பெரியவார் கண்ணீர் விடப்படாது, அவசியம் சொல்லணும்னு சொல்லவும் சிஷ்யா அப்படின்னா குருன்னா நீங்கள் தானே, சிகிகேத்துவனு பேர் மயூரத்வஜன் நீங்கள் தானே. ஆமாம் உம்முடைய தானே போராஜன்மே ஸ்ருணுமத்வஜகா சுபதராம் கீர்த்திம் தொதியாம். நீ யாகம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன்ப்பா. ஆ நீ சொல்லிவிட்டு தேம்பி தேம்பியாத சொல்லுங்க, கேட்டால் இங்கே சொல்லுங்க. உன் யாகத்தில் வந்து ஒன்றா நேராக பார்க்கணும், உங்கள்கிட்ட சிலது பேசிட்டு போகணும், உங்கள்கிட்ட சிலது வாங்கிட்டு போகணும்னு நான் ஊர்லேருந்து புறப்பட்டேன். பெரியவாளுக்கு எந்த ஊர்? என் ஊர் துவாரகே. அப்படியா? ஆமாம், துவாரகையில் நான் ஒரு பிராமணன் சுவாமி சொல்கிறேன். உன் யாகத்தை கேள்விப்பட்டேன். ஆஹா, மகாபாகியம் பண்ணேன் துவாரகையிலேருந்து வந்திருக்கேளே. நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்ய சித்தவன். உன் யாகத்துக்காக உன் யாகசாலையில் ஒன்று வந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரே ஒரு புள்ளை. ஆ என்ன அழகார் சொல்லுங்க. ஃபேமிலி இந்த சிஷ்யனையும் அழைச்சிக்கிண்டு அந்த பையனையும் அழைச்சிக்கிண்டு உன் யாகத்தை உத்தேசி வந்தேன். வர்ற பாதையிலே காட்டிலே ஆ நான் அழகிறார் அழப்படாதுன்னு சொல்லுங்க. ஒரு சிங்கம் ஓடி வந்து எங்கள் மூணு பேர் மத்தியில் என் பிள்ளையை வந்து பிடிச்சி கொடுத்தோம். ஒரே பையன் எனக்கு, நான் என்ன பண்ணுவேன்னாரு ஹோனு மறுபடியும் அழகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, என்ன நடந்ததை சொல்லுங்க. அந்த சிங்கமானது பிடிச்சிக்கிட்ட உடனே நான் கத்தினேன், ஏ சிங்கமே கழசானா கழவனான என்னை கொன்னுடு, ஏகபுத்திர விஷயம் குடும்பத்துக்கு இந்த பையனை விட்டு விடுன்னு அதுக்கிட்ட நான் ரொம்ப பிரார்த்திச்சேன். அது பேசவும் ஆரம்பிச்சுது. ஓய் நீர் துவாரகையிலேருந்து வர பிராமணன் இல்லையான்னு? ஆமாம். நீர் மயூரத்வஜனுடைய யாகத்துக்கு போகிறீ இல்லையோன்னு கேட்டுது, அங்கே தான் போகிறேன்னு சொன்னேன். உன் பிள்ளைய நான் ஒரு நாலு நாளைக்கு உயிரோடு வச்சுக்கிறேன், கொல்லல்ல. உன் பிள்ளைய நான் சாப்பிடாமல் இருக்க வேணுமே, ஆனால் உன் சரீரத்தை தரேங்கிற இந்த சிஷ்யன் தான் வரேங்கிறான். இவாளையெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான்.

அந்த மயூரத்துவனுடைய யாகசாலைக்கு போம். உமக்கு முடியுமானா அந்த காரியத்தை சாத்தியம்? என்ன பண்ணும்? நான் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட? அது இது மாதிரி பிரதிஜை பண்ணிவிட்டு நாலு நாள் உன் பிள்ளையை கொல்லாத வச்சுக்கிறேன். மயூரத்வஜனுடைய இன்னும் சொல்லிவிட்டு நான் இன்னுமே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு ஹோன் அடறாரு. நீங்கள் பயப்படவே வேண்டாம், நிச்சயமாக சொல்லுங்கோ. எதா இருந்தாலும் தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி நாதேயம் நம வித்யதே. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறேன். குர்வேகம் சகலம் காரியம் ஜீவித்தேன விதானே. நான் தான் உயிரையும் கொடுக்குறேன். நீ பெரியவா கவலைப்பட வேண்டாம். உங்கள் பையன் உயிரோடு இருக்காங்களோ? இருக்கா? சொல்லுங்கோ. அது சிங்கம் என்ன சொல்லிட்டு? நாலு நாள் பார்ப்பேன். ஆ, அந்த மயூரத்வஜனுடைய சரீரத்தில் ஆ நான் என்னத்தை சொல்லுவேங்கிறா. சதஸில் இருக்கிறவாள்லாம் கேட்குறா, என்னடா அது மகாராஜா சரீரத்தில்ன்னு என்னமோ சொல்கிறாரே, இவர் என்னத்தை சொல்ல போகிறாளோ. அவருடைய பாரியை நிற்கிறாள். இந்த குதிரை ரெண்டு குதிரையும் ஓட்டின்னு வந்த தாமரத்வஜன் நிற்கிறான் பையன். நீங்கள் சொல்லுங்கோ, தைரியமாக சொல்லுங்கன்னா. உன் சரீரத்தை ரெண்டாக நறுக்கி அதில் வலது பாகத்தை கொண்டு கொடுத்தேன். அப்போது போ பிரம்மன்னு சிகிகேது வர்ஷ்ம பலம் தத்வாத புத்திரம் யாகம் பண்ணுற மயூரத்வஜனுடையதான சரீரத்தை ரெண்டாக நறுக்கி வலது பாகத்தை கொண்டு கொடுத்தா உன் பிள்ளைய உயிரோடு விடுறேன். இதுக்கு ஒரு வாரம் நாலு நாள் டைம் வச்சுட்டுருக்கேன். அதுக்குள்ளே முடியுமானா கொண்டுவான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஹோன்னு தேம்பி தேம்பி ஆகும். இதை கேட்ட உடனே சதஸில் இருக்கிறவெல்லாம் என்ன அக்கிரமம் இது? வந்த பிராமணன் ஏதாவது திருவாய குடும்பமா, ஏதாவது வீடு வாசல்மன், ஏதாவது துணிமணின்னு

இப்போ சாப்பாடுங்கம்பன் உன் சரீரத்தில் பாதியை நறுக்கி கொடுக்கணும்னா ஒரு சிங்கம் பிடிச்சிக்கிட்டு தான். இது என்ன வரண்டா, இது என்ன அக்கிரமம்டா, இந்த பிராமணன் ஆறா உள்ளே விட்டாங்கன்னா அவன் முணுமுணுக்க. மகாராஜா இதை கழுவப்பட்டாரோ இல்லையோ, பரம சந்தோஷம் அவருக்கு, பரம தன்யனானே இந்த ஜென்மாவை. எவ்வளவோ ஜென்மா எடுத்தேன் நான், இந்த ஒரு ஜென்மா தான் ஒரு ஈஸ்வரார்ப்பணமாக ஆச்சு. இந்த உடல் கடைசியில் அக்னியில் போடுற முடியாத உடல் உங்களுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு உபயோகப்பட்டதேன்னு நான் பரம சந்தோஷப்படுறேன். லோகத்தில் எவ்வளவோ சக்கரவர்த்திகள்லாம் இந்த நல்ல காரியம் பண்ணியிருக்காள். ராமச்சந்திரமூர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பையன் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் கதற, அந்த பையனை உயிரோடு கொண்டு சுவாமி இந்த குடும்பத்துக்கு ஒப்பிச்சாருன்னு இருக்கு. இப்படி இறந்து போகிற தெருவாயில் இருக்கிற உங்கள் பிள்ளையை கொடுப்பதற்கு ராஜாக்களுக்கான ராஜாக்களான எங்களுக்கு கடமை இருக்குது. இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ததீச்சிங்கிற முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தார் லோகக்ஷேமத்திற்காக, தன் உடலையே கொடுத்துருக்கார். கர்ணன் தன் கூட பிறந்த கவசத்தையே கொடுத்தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காகத்தானே. அதோடு சிபிங்கிற சக்கரவர்த்தி தன்னை வந்து சரணமடைந்த ஒரு பட்சியை காப்பாற்றுவதற்கு தன் சரீர மாம்சத்தையே கொடுத்து அதை காப்பாற்றியிருக்கான். சக்கரவர்த்திகளெல்லாம் ராஜ்யம் கொடுத்தது பெரிசல்ல, உடலை கொடுத்து சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றியிருக்கேன். நான் இன்னைக்கு தான் தன்யனானே.

எவ்வளவோ ஜென்மம் எடுத்தேன், வீணாக போச்சு. இந்த உடலை வளர்ப்பதற்கு பொய்யும் பிச்சலாத்தையும் பேசி பிரத்யாரை துன்பப்படுத்தி நான் பெரியவன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி எவ்வளவோ பாவத்தை தான் தேடியிருப்பேன். அன்னிட்டிக்கு ஜென்மமும் ஈஸ்வரார்ப்பணமாயே. ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயத்தில் இந்த எண்ணம் உபயோகப்படுத்தி நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்படி இவர் பிரதிக்க பண்ணோடனே கணிச்சுக்கிட்டார்கள். அதில் ஒரு கண்டிஷன் இருக்கப்பா இல்லை, என்ன சொல்லுங்க? அதில் உன் சரீரத்தில் வலது பாகத்தை கொண்டு சொல்லியிருக்கு, சொல்லுங்க. உன் சம்சாரம் ஒரு பக்கம், உன் புள்ள ஒரு பக்கம், ரெண்டு பேருமா ஒரு ரம்பத்தை கையில் வச்சுக்கிட்டு நிற்கணும். உன்னை தலையை நடு தலையிலேருந்து அப்படி வரிசையாக அறுத்துட்டு வரணும். அப்படி அவள் நறுக்கிற காலத்தில் அவள் மனசுக்கு துக்கமே உண்டாகப்படாது, அவள் மனசு சங்கடப்படப்படாது, நீயும் மனசு சங்கடப்படப்படாது, உனக்கும் கண்ணீர் வரப்படாது, அவளுக்கும் வரப்படாது, கண்ணீர் விடப்படாது. பகவான் நாம கீர்த்தனம் பண்ணணும்.

கையில ரம்பத்தை எடுத்துக்கணும். பாரியா புத்திராபியாம், உன் பையன் ஒரு பக்கம், சம்சாரம் ஒரு பக்கம், அந்த ரம்பத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு நடு தலையில் வச்சு அப்படியே சிரசை அறுத்துன்னு வரணும். ரெண்டு பேரும் கவலைப்பட, மன கண்ணீர் விடப்பட, கண்ணீர் விட்டா அப்புறம் அந்த சரீரத்தை எடுத்துக்க மாட்டேன்னு இருக்கு. சிங்கம் கண்டிஷனர், நான் சொல்கிறேன்னு நினைக்காது. இப்படி இவர் சொல்கிற போது சதஸில் இருக்கிறவா எல்லாரும் நெருப்பு பொறி பறக்கிறது கண்ணில் இருந்தது. யாரா இந்த பிராமணன், இவனை என்ன பண்ணினா தேவையில்ல, சுவாமியும் இந்த பிராமண வேஷம் போட்டுன்னு எத்தவனா காக்கலாம்னு இந்த வேஷத்தையும் போட்டு வந்துட்டார் சுவாமி. இவன் தரல அட்சதியை போடுவோம் இப்படி கேட்கவும் எல்லாரும் பிராமணனை வழியில் அடித்து கட்டினா தேவையில்லை. இது காதில் ஒரு மாதிரி விழுந்தது. அப்போ சொன்னார் மகாராஜா, திரும்பி பார்த்தார், இந்த சதஸில் இருக்கிறவாள்லாம் எனக்கு நன்மை பண்ண முடியாத அபிப்பிராயம் இருக்குமையானா, இவர் இந்த வரம் கேட்குறாருங்கிற விஷயத்தில் அவர் ஆறாவது தூஷித்து பேசுவேடையானா என்னை நரகத்துக்கு அனுப்புறதாக நான் நினைப்பேன், தவிர எனக்கு நல்லது பண்ணுறதாக நினைக்க மாட்டேன். ஆய முடியல, பையன் ஓடி வந்தான், நான் இந்த சரீரத்தை அர்ப்பணம் பண்ணுறேன்னு. அவன் இங்கே வாடாப்பா, நீ ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருக்கணும் தான், சம்சாரம் நான் அர்ப்பணம் பண்ணுறேன்னா. அம்மா நீ ஒரு பக்கம் ரொம்பத்தை பிடிச்சிக்கணுமே என்ன, எல்லாருமா அம்மன் ஒரு திருடத்தோடு கூட சரி சரீரத்தை அர்ப்பணம் பண்ணுறேன். சதஸில் எல்லோரும் இருக்கா, தெய்யார் ரம்பத்தை எடுத்துன்னு வாங்கினார் மயூரத்வஜன்.

அந்த பகவத் பிரேரணை பாருங்கோ, பாரிக்கும் அந்த பையனுக்கும் மனசில் ஏதோ ஒரு தைரியமும் வந்தது. என்ன பண்ணுவாளோவா, எப்படி தைரியம் வந்ததோ, கிருஷ்ணன்தான் கொடுத்துருக்கணும். ஒரு ரம்பத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன், நடு தலையில் வச்சு அப்படி பகவான் நாமகீர்த்தனம் பண்ணணுங்கிறாரா, அந்த முள்ள ரம்பத்தை வச்சு சில சிலையிலிருந்து அப்படியே நறுக்க ஆரம்பிக்கிறேன். நறுக்க ஆரம்பித்தா பகவான் நாமகீர்த்தனம் பண்ணுறேன்.

இது பகவான் நாமாவ பண்ணிண்டு நடு தலையில் பிடிச்சி அறுத்துக்கிண்டே வர ஜனங்களெல்லாம் பிரமிச்சு பார்த்துட்டு அப்படி வரோது முக பரியந்த ரவத்தினை சிறை. இந்த புருவத்துங்கிட்ட ரொம்ப வந்து கொடுத்து நாலரை விரக்கில் அஞ்சு விரக்கில் அறுத்தாச்சு. இந்த புருவத்துங்கிட்ட ரொம்ப வந்ததோ இல்லையோ, இந்த உட்காந்துருக்கிற மகாராஜா தலையை கொடுத்துருக்காரு மயூரத்வஜம், அவனுடைய இடதுகள்லேருந்து ஜலம் தாரதாரியாக கண்ணீர் பெருகிது. அவ்வளோதான் பார்த்தார் சுவாமி, அடாடாடாடா கண்ணிலேருந்து தீ ஜலம் வருது, கண்ணீர் வருது. இன்னமே அவனை விட்டுடுங்கோ, அது சிங்கம் சாப்பிடாது, இன்னமே நான் இந்த பழிக்கு நான் ஆளாக மாட்டேன், நான் இந்த சரீரம் உயப்படாதுன்னு எழுந்திருக்காருன்னு சொல்லிட்டார் சுவாமி. எல்லாரும் என்னடா அநியாயமாக இருக்குது, கண்ணு பரியந்தும் ரொம்ப வந்து கொடுத்து இது வரையும் அடுத்த ஆகிடுது, புருவம் பரியந்தம் இடதுகள்லேருந்து கண்ணீர் வரும், அந்த சிங்கம் தொடாது. மகாராஜா துக்கப்பட்டு விட்டார், இனிமேல் அந்த சிங்கம் எடுத்துக்காது, என் பையனும் போயிட்டான், எனக்கு வீணா போயிடுது, நான் என்ன பண்ணுவேன்னு ஹோமி வரி எழுந்திருக்க ஆரம்பிச்சார். மயூரத்வஜம் எழுந்திருந்தார், பிரம்மன்னார் என்ன துக்கத்தினாலே இடதுகளிலேருந்து கண்ணீர் வரல, இந்த ஒரு சரீரத்தில் வலது பாகம் மட்டும் ஒரு பையனை காப்பாற்றுவதற்கு நல்ல விதத்தில் உபயோகப்படுறது, இந்த இடது பாகம் நல்ல விதத்துக்கு உபயோகப்படாமல் போகிறதேங்கிற ஒரு துக்கத்தினாலே கண்ணீர் வந்ததே தவிர

இடது பாகம் உபயோகப்படலேங்கிறதாக கண்ணீர் வந்ததே தவிர வேற ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிக்கணும்னு சொல்லி அவன் ஏந்திருந்து சொல்லதும் பகவானுக்கே தடதகத்து போயிட்டான். இனிமேல் இவனை சோதிக்கப்படாதுன்னு சாட்சாத் பகவான் பில்லாங்குழுதும் கையிலுமாய் நீலமேகி சாமடனாய் கழரூபத்தை மாற்றி சொஸ்வரூபத்தோடு கூட பீதாம்பரம் மார்பில கௌஸ்துபம் இதுகளோடு கூட அர்ஜுனனையும் கிட்ட ஸ்வரூபத்தோடு நிறுத்திக்கிட்டு சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா

சரீரத்தோடு பகவத் ஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண, பிரபு என்னை ரட்சிப்பதற்காக இந்த வேஷம் போட்டுன்னு வந்தேடான்னார். அப்போ உன்னுடைய பெருமையை பிரகடனம் பண்ணுறதுக்காக அப்படி வந்தேன்டான்னார். அப்போ கதைன்னார், உங்களை சரியான முறையில் ஆராதிக்கலை.

0: பண்ற ஒண்ண நான் மறந்து இந்த சரீராபிமானத்தினாலே தாறுமாறுமான காரியங்களை ஈடுபட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவன் பிரார்த்திக்க, அப்பா உன் யாகம் பூர்த்தியாச்சு, நீ மகா உத்தம பக்தன், உனக்கு எடுத்துக்கிடா யாகம், தர்மபுத்தனுடைய யாகத்தை பூர்த்தி பண்ணுன்னார். நீங்க சொல்றத கேட்கிறேன் நான், பகவானுக்கு திவ்ய தரிசனம் கொடுத்து அர்ஜுனா உன்னை விட பெரிய பக்தன் தானே, அர்ஜுனுக்கு கண்டாடினாலே காண்பிச்சார். கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ இனிமே கேட்கிறேன் நான் அர்ஜுன. அந்த மயூர துவஜனையும் அழிச்சுக்கிண்டு, அர்ஜுனும் குதிரையும் அழிச்சுக்கிண்டு, சர்வ சேனைகளோடு வந்து பூப்பிரதட்சம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா தர்மபுத்திரம் வந்து குதிரையை ஒப்பிக்க, தர்மபுத்தரும் அந்த அஸ்வமேதங்கிற யாகத்தை கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தின் பேரில் பரிபூர்ணமாக செய்து முடித்தார். இப்படி பகவான் தன்னை ஆசிரிச்ச பக்தனை மகா தியாகியாகவும் பண்ணி தியாகமாவது சர்வத்தையும் தன்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணுறவன, அப்படி சர்வவிதமான ஆசையும் தன்னிடத்தில் வச்சான், அதான் தியாகம். நாம் எல்லா வஸ்துக்கிடத்துலையும் ஆசையை வச்சுருக்கோம், இந்த ஆசையெல்லாம் சேர்த்து பகவானத்தில் வைக்கணும்னு அனுப்பிச்சார். அப்படி பகவான் இப்பவும் தன்னிடத்தில் ஈடுபடுறவனுக்கு சர்வபாக்கியத்தையும் கொடுக்கிறாருன்னு இந்த சரித்திரத்தினாலே நாம் எல்லாம் அறிய வேண்டியதாக.
1: இதுவரை மயூரத்வஜ உபாக்யானம் கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.